நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜேஷ்ட மாதம் 18 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 25 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 8 தேதி திங்கட்கிழமை. இனி ஆபோகி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. வழங்குகிறார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 பக்திமணம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வயக்காடு, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் எம் ராஜா அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். 8:00 இதயராகும். 8:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். ஒன்பது மணிக்கு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் கடல்சார் வழங்கல். திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ராஜாராம் அவர்களுடன் நேரலை. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். பூவே பூச்சூடவா, ராஜாதி ராஜா திரைப்படங்களிலிருந்து.

பதினோரு மணிக்கு திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் நினைக்காத நேரத்தில் கிடைத்த பாராட்டு மழை பற்றி பேசலாம். 12:50 பாப்கார்னர், 1 மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரகீதம், 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பசும்பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும். உரை வழங்குகிறார் கரூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் டாக்டர் கே.எம். சக்திவேல் அவர்கள்.

0: 2:30 திரைக்களஞ்சியம், கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் திரை இசை தொகுப்பிலிருந்து. 3:00 இசைத்தூரல், 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி, 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ணக்கோலங்கள், 5:00 வானொலிக்கு 90 வினாடி வினா, 6:00 ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். இரவு 7:00 முதலலை வரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். இதில் எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும். பங்கேற்கிறார் மாணவி ரா எழிலோவியா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி நவலூர் குட்டப்பட்டு மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள். இரவு இசை இனிமை. 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் திருச்சிராப்பள்ளி ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் சந்திப்பு. 9:15 இனியராகும், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலலை வரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 9:00 அரங்கிசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், கே வி பிரசாத் மிருதங்கம். 11:00 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரலில் பல்லடம் எஸ் வெங்கட்ரமணராவ் அவர்கள் ஹார்மோனியம், மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திமடல். பத்து மணிக்கு அரங்கிசையில் திருக்கருகாவூர் ஜி ஸ்ரீனிவாசராகவன் அவர்களின் பாட்டு, டி வி ராமானுஜச்சார்லு வயலின், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் மிருதங்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் 6:00, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்

0: மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் தொடர்வது பாரதி பன்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். ஆறாவதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற விளத்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணி சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனே பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்கள் எடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில்

0: கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒலிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்புறு ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம் கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகி செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினம் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எண்சான் உடம்புக்கும் சிறசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினர் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்குமே அமையாது. உதவிங்கிறது எப்பவும் மற்றவங்க கிட்டே இருந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்காது. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிறது நம்ம மேலே நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கையோடும் இறைவனின் ஆசியோடும் இந்த நாளை உற்சாகமாய் தொடங்குவோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:24. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58-ஆம் ஆண்டு திருவிழாவில் மாலை 6:15 சிலுவையின் மகத்துவமும் புனித அந்தோணியாரும் எனும் தலைப்பில் மறையுரை. இனி பாடல் கேட்கலாம் ஜிக்கி குரலில்.

அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் கோவிலில் உள்கோடை முதல் திருநாளான இன்று மாலை 5:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:15 தீர்த்த கோஷ்டி, இரவு 7 அலங்காரம் அமுது செய்தல். கும்பகோணம் நாதன்கோயில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோயிலில் காலை 11 யாகசாலை பூர்த்தி, சர்வத்திர திருமஞ்சனம், மாலை 5 புஷ்ப யாகம். திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் குருமகா சன்னிதானத்தில் காலை 7 கணபதி ஹோமம், ஆயுஷ்ய ஹோமம், 9 கலைமகள் ஓலைச்சுவடிகள் புலம் திறந்து வைத்தருளல், 10 உலக நலன் வேண்டி ருத்ராபிஷேகம். ஆனந்தராகத்தில் இனி சீர்காழி சிவசிதம்பரம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 6:35.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 25 திங்கட்கிழமை. இப்போது கேட்கலாம். வயக்காடு.
2: ஏய், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. என்னப்பா
3: தம்பி, குதிரையே இல்லாம ஹேய் ஹேய் ஹேய்ங்கிற குதிரை குளம்போலி சத்தமெல்லாம் வேற குடுக்குறியப்பா.
2: ஆமாண்ணே, உங்க தம்பி குதிரை வாங்க போறேன். இனிமே தேசிங்க ராஜா மாதிரி குதிரையில வெண்புறவில தான் வருவேன்.
3: ஓ,
2: பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னா?
3: அது சரி, அது சரி தம்பி. பெட்ரோல் டீசல் கேஸு சமையல் எண்ணெய் எல்லாத்தையும் குறைக்கிறது நல்லது தான். ஆனால் அதுக்காக குதிரை அது சாத்தியமே இல்லைப்பா. அதை வாங்கணும், பராமரிக்கணும். தம்பி, இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமாப்பா?
2: வரும் வரும் வரும்.
3: நீ எரும மாட்டுக்கே மனுஷங்களே குடிக்க தயங்குற புட்டியில் அடைச்ச கேஸ் ஜூஸ் எல்லாம் கொடுத்து வாயில நுரத்தல்ல வைக்கிறவன் இப்ப பாவம் குதிரை உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகுதோ.
2: அதெல்லாம் நல்லா தான் இருக்குண்ணே. உங்களுக்கு எப்பவுமே தம்பியோட திறமைகள்ல பொறாம தானே. நான் ஒரு குதிரையை வாங்கத்தான் போறேன், அதை வளர்க்கத்தான் போறேன்.
3: நல்லா பண்ணு தேசிங்க ராஜா, நல்லா பண்ணு. ஆனா குதிரையோட உன் மரப்பயிரெல்லாம் வச்சிருக்கீல்ல?
2: ஆமா.
3: அதுக்கு நடுவுல கொஞ்சம் ஊடு பயிரா பப்பாளி போடுப்பா.
2: பப்பாளியா? நல்லா ருசியா இருக்குமேண்ணே. எப்படி வளர்க்கறது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
3: தம்பி, நீங்க தான் நிறைய மரப்பயிர் வச்சிருக்கீங்களே, அதுக்கு ஊடு பயிரா பப்பாளி கண்ணு வச்சு பாருங்க. நட்ட 8 பப்பாளி காய்க்க ஆரம்பிச்சிரும்.
2: ஆமா, நல்ல யோசனையாச்சே. மாம்பழம்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான், வாழைப்பழம்னா 10 ஒரு முறை. இப்படி பல மரங்கள்லாம் சீசன் பார்த்து தானே விற்க முடியும். பப்பாளி அப்படி இல்லையே, வருஷம் பூரா காய்க்குமே.

0: நல்ல யோசனையா இருக்கே
1: தம்பி, கற்பூர புத்திப்பா உனக்கு. கப்புனு புடிச்சுக்கிட்டியே, காக்கா கா போ.
0: இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும்ண்ண. இந்த மாதிரி மரப்பயிருக்கு ஊடு பயிரா பப்பாளி மரக்கன்று நட்டா பூச்சி தாக்குதலோ வைரஸ் தாக்குதலோ கம்மியாக தான் இருக்குண்ணே.
1: அப்படியா? ஏன்பா தம்பி?
0: அப்படி கேளுங்கண்ணே. பப்பாளி மரத்துக்கு மரம் இடைவெளி இருக்கிறதுனாலையும் நடுவில் வேற மரப்பயிர் அதாவது தேக்கு தென்னை மா இதெல்லாம் இருக்கிறதாலையும் பல பயிர் சாகுபடி செஞ்ச மாதிரி இருக்கிறதுனால பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ ஏற்பட வாய்ப்பு ரொம்ப குறைவு.
1: பரவாயில்லப்பா, பரவாயில்ல. அப்ப எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் மரத்துக்கு பதிலாக குதிரை வளர்க்கலாம்னு பாக்குற. இன்னொரு விஷயம் தம்பி.
0: என்னென்ன?
1: முன்னாடியே நீ சொன்ன மாதிரி மாம்பழம்னா ஒரு சீசன் தான், வாழைப்பழம்னா 10 மாசத்துக்கு ஒரு முறை தான் காய்ப்பு. ஆனா பப்பாளி வருஷம் பூரா காய்க்கும் தம்பி. பப்பாளி 8 மாசத்துல காய்க்க ஆரம்பிச்சதுன்னா 24 முதல் 30 மாசங்கள் வரைக்கும் தொடர்ந்து காய்க்கும். வாரம் ஒரு முறை பப்பாளியை பறிக்கலாம், பணம் பார்க்கலாம். எப்படி?
0: நல்லா தான் இருக்குண்ணே. என் மரப்பயிருக்கு நடுவில் பப்பாளியை போடுறேன், பணம் பார்க்குறேன். ஆனாண்ணே, குதிரை வளர்க்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தணும்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அதனால தான் என் எருவு மாட்டுக்கு வாயில் நுர தொல்ற மாதிரி ஜூஸ் கொடுக்குறேன். வெயில் காலம்னா கூலிங் கிளாஸ் போட்டு விடுறேன். காலுக்கு செருப்பு கூட ரெடி பண்றேன்.
1: தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா. நீ உன் கால்நடைகளை நல்லா பாத்துக்கப்பா. பேண்ட் ஷர்ட் கூட போட்டு விடு. நான் ஒன்னும் சொல்லல.
0: அது
2: நிகழ்ச்சியில் இனி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகள் வளர்ப்போர் கவனத்திற்கு. தாங்கள் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வில்லைகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மாவட்டத்திலுள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சினையுறு சதவீதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கல்லணை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றிற்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் கைபேசி எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் கைபேசிக்கு வெளிப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிருமாறும் கேட்கப்படும் விவரங்களை தெரிவிக்குமாறும் நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
3: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் ஒரு நாள் வயதுடைய கிராமப்பிரியா கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளன. ஒரு கிராமப்பிரியா கோழி குஞ்சின் விலை 25 ரூபாய். தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 233-17-15 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.
2: தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மற்றும் வேளாண்மை பொறியியல் துறை இணைந்து நடத்தும் கிராமப்புற இளைஞர்களுக்கான உதவி உழுவை ஓட்டுநர் வேலைவாய்ப்பு பயிற்சி 27 நாட்களுக்கு இலவசமாக வேளாண்மை பொறியியல் துறையின் அரசு இயந்திர கலப்பை பணிமனை திருச்சிராப்பள்ளியில் நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியின் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கத்தில் 18 வயது முதல் 35 வயதிற்குள்ள இளைஞர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். பயிற்சியில் கலந்து கொள்ள கல்வி தகுதி ஏதும் தேவையில்லை. இப்பயிற்சிக்கு ஏற்கனவே இலகுரக ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க கூடாது. இப்பயிற்சியானது இம்மாதம் 2ஆம் வாரத்தில் துவங்கி 27 வேலை நாட்கள் நடைபெறவுள்ளது. பயிற்சி நிறைவு செய்த பின் உழுவை இயந்திர

0: வாகனத்திற்கான ஓட்டுநர் உரிமம் பெற்றுத்தரப்படும். இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்கள் புகைப்படம் மற்றும் ஆதார் அட்டை நகல் உள்ளிட்ட விவரங்களுடன் www.skillindia.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம், அல்லது வெற்றி நிச்சயம் என்ற இணையதள செயலி மூலமாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9578817788 மற்றொரு எண் 6381333580 ஆகிய அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கின்றார். சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் காய்கறி நாற்றுகளான தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்ற நாற்றுகள் குளித்தட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாற்றுகள் தேவைப்படும் விவசாயிகள் முன்பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843218818. மீண்டும் ஒருமுறை அலைபேசி எண் 9843218818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பசும்பாலின் பங்கும் தூய்மையான பால் உற்பத்தியும் உரை வழங்குகிறார் கரூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள். திருச்சிராப்பள்ளி நவலூர் குட்டப்பட்டு மகளிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்திய

0: கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்துட்டு, அது சம்பந்தமா நம்ம இதுவரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது, நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லா இடத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடும் பணிகள் பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும், ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்பர். ஸோ டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுவே வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம்க்கு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷம்ல மாற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டும் இந்த மோடமும் எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறச்சுதான் எப்படி இருக்கும். ஸோ அதனால ஃபுல் அசஸ்மெண்ட், வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜியும் வந்து ஒரு இதாயிடக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாரு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோவிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோவிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மணமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டி டி வி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று

0: இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மலை என்ன, கடல் என்ன, எல்லாம் மனித தலையீட்டால் நடுங்குகின்றன. நாம் வீசி எரியும் பிளாஸ்டிக், பிற ரசாயன கழிவுகள் ஆழ்கடலையும் திணறடிக்கின்றன. 1992 ரியோடிஜெனிரோவில் நடந்த புவி உச்சி மாநாட்டில் உலக ஆழி தினம் அனுசரிக்க முடிவானது. 2008 ஐநா அங்கீகரித்தது. பெருங்கடல் வளத்தை காக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற ஆழி நாள் நினைவூட்டுகிறது. இந்நாள் உலக மூளை கட்டி விழிப்புணர்வு நாளாகவும் 2000 முதல் அனுசரிக்கப்படுகிறது. கான கலாதரர் மதுரை மணியையரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1968 சபைகள் பண்டிதர்களுக்காக மட்டுமல்ல எளிய ரசிகனுக்கும் தான் என்ற திடச்சிந்தனை கொண்டவர். எளிய கோவிலில் பாடச் சொன்னாலும் மணிக்கணக்கில் பாடும் அவரை நம்ப மணியையர் என்று ரசிகர்கள் அணுகக்கூடியவராக இருந்தார்.

இசைக்காகவே இசைப்பட வாழ்ந்த சங்கீத மேதை அவர். தலைசிறந்த உளவியலாளரான ஆப்ரஹாம் மாஸ்லோவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1970, மனித நடத்தையானது பல்வேறு தேவைகளின் அடிப்படையில் உந்தப்பட்டது என்ற வாதத்தை முன்வைத்தவர். வாழ்க்கை என்பது பாதுகாப்புக்கும் ஆபத்துக்கும் இடையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு எனும் ஆப்ரஹாம் மாஸ்லோ எ தியரி ஆஃப் ஹியூமன் மோட்டிவேஷன் உள்ளிட்ட புத்தகங்களையும் எழுதியுள்ளார். எழுத்தாளர் தாமஸ் பைனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1809, பிரிட்டனின் குடியேற்ற ஆதிக்கத்தை எதிர்த்து அமெரிக்கா போராடி சுதந்திரம் பெற வேண்டும் என்பதை காமன் சென்ஸ் எனும் தலைப்பில் ஒரு சிற்றேடாக வெளியிட்டார். பைனின் பேனா இருந்ததால்தான் ஜார்ஜ் வாஷிங்டனின் வாழ்

பலன் நல்கியது என்றார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜான் ஆடம்ஸ். மரபணு மூலக்கூறான டிஎன்ஏவை கண்டுபிடித்தவர்களுள் ஒருவரான பிரான்சிஸ் கிரிக் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1916 இந்த கண்டுபிடிப்பிற்காக நோபல் பரிசை பெற்றார். இந்த கண்டுபிடிப்பு குறித்து தனது மகன் மைக்கேலுக்கு கடிதம் எழுதுகையில் டிஎன்ஏவின் வடிவம், அதன் முக்கியத்துவம் குறித்து அழகான படங்களையும் தனது கடிதத்தில் வரைந்து அனுப்பி வைத்தார். பிரான்சிஸ் கிரிக் தனது 12 வயது மகனுக்கு ஆர்வமும் ஆனந்தமும் கலந்து எழுதிய இக்கடிதம் பல கோடிக்கு ஏலம் போனது. கணினி பொறியாளர் டிம் பெர்னர்ஸ்-லி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955 வேர்ல்டு வைட் வெப் எனும் வலையகத்தை கண்டுபிடித்தமைக்காக கணினிக்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் டியூரிங் பரிசினை பெற்றவர். டிம் பெர்னர்ஸ்-லி தனது தொலைநோக்கு புத்தாக்க சிந்தனையால் நமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் மாற்றி அமைத்துள்ளார். பாடகர் சீர்காழி சிவசிதம்பரம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1959 தந்தை விருப்பத்திற்காக மருத்துவம், தன் விருப்பத்திற்காக இசை வித்தகம் செய்து வருபவர். புதுமை என்ற பெயரில் மொழி உச்சரிப்பை அலட்சியம் செய்யாமல் பாட வேண்டும் என்கிறார் சிவசிதம்பரம்.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். புத்தம் புது மலராய் நாளும் பூக்கும் காலை மலர், தகவல்களோடு இன்னிசை கீதங்கள் காற்றலைகளில்.

0: காலை மலரில் அடுத்து வருவது.
1: செவிச்செல்வம். வழங்குபவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
2: அன்பு குழந்தைகளே, அருமை பெற்றோரே, திருச்சி வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் குழந்தைகள் பாடல் ஆசிரியர் குறுங்குளம் முத்துராஜாவின் அன்பான வணக்கங்கள். சமீப காலமாக நமது உணவு முறை வெகுவாக மாறியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக குழந்தைகள் நமது பாரம்பரிய உணவு பழக்கங்களை விட்டுவிட்டு விலகி முற்றிலும் புதிதான ஓர் உணவு முறைக்கு அடிமையாகி வருகின்றனர். காலை உணவை தவிர்த்துவிட்டு பள்ளிக்கு வந்து வழிபாட்டு கூட்டத்தில் மயங்கி விழும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குழந்தைகள் எனக்கு பிடிக்காது என்று சொல்லும் உணவுகளின் பட்டியலில் இட்லி, உப்மா, சாம்பார், கீரை, காய்கறிகள், இன்னும் சில பழங்கள் என நீளுகிறது. மறுபக்கம் அவர்கள் அடம் பிடித்து கேட்டு வாங்கி உண்ணும் உணவுகளின் பட்டியலை பார்க்கவே அச்சமாக இருக்கிறது. பரோட்டா, பாக்கெட் சிப்ஸ், சாக்லேட், ஐஸ்கிரீம், நூடுல்ஸ், பிரியாணி, குளிர்பான வகையறாக்கள், இது அவர்களது விருப்ப பட்டியல். உணவு பழக்க வழக்கம் என்பது நாம் வாழுகின்ற பகுதியின் இயற்கை அமைவிடம், தட்பவெப்பநிலை, இவற்றை அடிப்படையாக கொண்டு அமைகிறது. வெப்ப மண்டலத்தில் உள்ள நமது நாட்டில் குளிர்ச்சியான நீர்ச்சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள், மோர், தயிர் போன்றவை உணவில் முக்கிய இடம் வகிக்கின்றன. ஐரோப்பா போன்ற குளிர் பிரதேசங்களில் உடலுக்கு வெப்பமூட்டும் கொழுப்பு மிகுந்த பொருட்களான வெண்ணெய், பாலாடை கட்டி போன்றவை முக்கிய இடம் பிடிக்கின்றன. ஆனால் இப்போது ஒரு கலாச்சார பரிமாற்றம் நிகழ்ந்து வருகிறது. அது உணவு பழக்க வழக்கத்திலும் எதிரொலிக்கிறது. மேற்கத்திய பீட்சாவும் பர்கரும் நமது குழந்தைகளின் விருப்ப உணவுகளாக மாறிவிட்டிருக்கின்றன. இங்கே சுற்றுலா வரும் வெளிநாட்டவர் இட்லி, தோசை போன்ற உணவு வகைகளை கேட்டு வாங்கி ருசிக்கின்றனர். ஒரு மாற்றத்திற்காக பிற உணவு வகைகளை ருசித்து பார்க்கலாம். ஆனால் அதையே வழக்கமாக கொள்வது நமது உடல்நலத்திற்கு ஒத்து வருமா என சிந்திக்க வேண்டும். பரோட்டா போன்ற உணவு வகைகளை அடிக்கடி சாப்பிடுவதால் செரிமான கோளாறு, வயிற்று வலி, மலச்சிக்கல் ஆகிய பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. துரித உணவுகளிலும் பாக்கெட் சிப்ஸிலும் பயன்படுத்தப்படும் சோடியம் குளுட்டோமேட் போன்ற சுவையூட்டிகள் குழந்தைகளை அந்த உணவுக்கு அடிமையாக்குவதோடு பெரும் உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகின்றன. அளவுக்கு அதிகமான சாக்லேட், ஐஸ்கிரீம் ஆகியவற்றை குழந்தைகள் சாப்பிட்டு

விடுவதால் கலோரிகள் அதிகமாகி உடல் பருமன் கூடுகிறது. இக்கால குழந்தைகளிடத்தில் ஒபிசிட்டி எனப்படும் உடல் பருமன் ஒரு நோயாகவே உருவெடுத்துள்ளது. இப்படி இயற்கைக்கு மாறான உணவு பழக்கம், உணவில் செயற்கை வேதிப்பொருட்களின் பயன்பாடு உடல் நலன், மனநலம் ஆகியவற்றை பாதிக்கின்றது. இவை மாணவர்களின் கல்வி செயல்பாடுகளிலும் எதிரொலிக்கிறது. தினமும் ஒரு சில மாணவர்களாவது வயிற்றுவலி காரணமாக பள்ளி நாட்களின் இடையில் வீடு திரும்புகின்றனர். விடுமுறை நாட்களில் நள்ளிரவு வரை உணவகங்களில் உண்பது, காலை 10 மணிக்கு மேல் உறங்குவது போன்ற பழக்க வழக்கங்கள் நமது வாழ்க்கை முறையையே மாற்றிவிடுகின்றன. அன்பு குழந்தைகளே, சே நோ டு ஜங்க் ஃபுட். துரித உணவு வகைகள், செயற்கை வேதிப்பொருட்கள் கொண்டு தயாரித்த உணவு வகைகளை ஒதுக்கி வைப்போம். காய்கறிகள், கீரைகள், பழங்கள் ஆகியவற்றை நிறைய சாப்பிட வேண்டும். மீன், முட்டை, இறைச்சி சத்து மிகுந்தவை. அதுவும் நமது வீட்டில் தயார் செய்யும் உணவு மிகவும் நல்லது. பழக்கப்படுத்திக் கொண்டால் இயற்கையான வீட்டு உணவின் சுவைக்கு நீங்களாகவே அடிமையாகி விடுவீர்கள். அன்பான குழந்தைகளே, எனது காட்டுக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம் என்ற சிறார் பாடல் தொகுப்பிலிருந்து ஒரு பாடல். சிப்ஸ் பாக்கெட்டுகளை வீசி எறிந்துவிட்டு வாருங்கள் குழந்தைகளே, பாட்டு பாடிக்கொண்டே பழம்பறித்து தின்னலாம்.

0: ஹலோ கொண்டாட்டம் இருக்குமா, காட்டு பழம் போல உங்க களிமிட்டா இனிக்குமா, கூட்டாளி கும்மாலும் கொண்டாட்டம் இருக்குமா, கூட்டாளி கும்மாலும் கொண்டாட்டம் இருக்குமா, கூட்டாளி கும்மாலும் கொண்டாட்டம் இருக்குமா.
1: செவிச்செல்வம் வழங்கியவர் குறுங்குளம் முத்துராஜா அவர்கள்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல்நிலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காலை மலர். காலை மலரில் அடுத்து வருவது தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரிய பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநில

0: மாநிலத்தில் தகுதியான பல லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும், அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்திவர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிப்பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில், பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும்

0: முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக அவர் கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8 தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும், ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃபிளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937 பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: தொடர்கிறது காலை மலர். திருச்சியின் சில பகுதிகளில் நாளை மின்தடை உள்ளது, அதற்கான அறிவிப்பு இது. திருச்சி மெயின்காட் கேட், கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கு. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, அந்த மெயின்காடு துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறும் பகுதிகளான கரூர் பைபாஸ் ரோடு, பழைய கரூர் ரோடு, விஎன் நகர், மாதுளங்கொள்ளை, எஸ்இஎஸ் கோயில் தெரு, சிதம்பரம் ஹால், பூசாரி தெரு, சித்திரம்பேருந்து நிலையம், புனித ஜோசப் கல்லூரி, சிந்தாமணி, சிந்தாமணி பஜார், ஓடத்துறை, வடக்கு ஆண்டார் தெரு, நந்திக்கோவில் தெரு, வானப்பட்டறை, சிங்காரத்தோப்பு, மாரிஸ் தியேட்டர் சாலை, கோட்டை ஸ்டேஷன் ரோடு, சாலை ரோடு, வாத்துக்கார தெரு, இந்த பகுதிகள் மட்டுமில்லை. கம்பரசம்பேட்டை துணை மின் நிலையத்திலிருந்து மின்சாரம் பெறக்கூடிய பகுதிகளான உறையூர் ஹவுசிங் யூனிட், கீரைக்குள்ளை தெரு, குரத்தெரு, நவாப் தோட்டம், நெசவாளர் காலனி, திருத்தாந்தி ரோடு, டாக்கர் ரோடு, பிவிஎஸ் கோவில் தெரு, கந்தன் தெரு, மின்னப்பன் தெரு, லிங்கநகர், அகிலாண்டேஸ்வரி நகர், மங்கள் நகர், சந்தோஷ் கார்டன், மருதண்டாக்குறிச்சி, மல்லியம்பத்து, ஆழவந்தா நல்லூர், சீராத்தோப்பு, ஏகிரிமங்கலம், சோழராஜபுரம், கம்பரசம்பேட்டை, காவேரி நகர், முருங்கப்பேட்டை, கூடலூர், முத்திரசநல்லூர், பழூர், அல்லூர், ஜீயபுரம், திருச்செந்துறை, கலெக்டர் வெல் குடியேற்று நிலையம், பொன்மலை குடியேற்று நிலையம், HIPP குடியேற்று நிலையம், ராம்நாடு குடியேற்று நிலையம், தேவதானம், சங்கரன்பிள்ளை ரோடு, அண்ணாசிலை, சஞ்சீவி நகர், சர்க்கார் பாளையம், அரியமங்கலம், பனையக்குறிச்சி, முல்லக்குடி, ஒட்டக்குடி, வேங்கூர், அரசங்குடி, நடராஜபுரம், தோகூர், இந்த பகுதிகளில் நாளை காலையில் 9:45

மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின்சாரம் இருக்காது அப்படின்னு மின்வாரிய செயற் பொறியாளர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்தபடி நீங்கள் உங்கள் வேலைகளை மாற்றி வைத்து கொள்ள வேண்டும்.

0: நேர்களே, இந்த தங்கம் வெள்ளி இதோட வெள்ளி நிறத்தை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு கிராம் கோல்டு 14,199 ரூபாய். வெள்ளியோட நிலை வெள்ளி நிலவரம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராம் 269.90 ரூபாய். மேட்டூரனோட நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.81 அடியாக இருந்திருக்கு. அணைக்கு வினாடிக்கு 872 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் பார்த்திங்கன்னா, அந்த தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம், அதற்கான தகவல் வந்திருக்கு. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழிற்பழகுனர் சேர்க்கை முகாம் நாளை மறுநாள் காலையில் 9 மணிக்கு திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடக்க இருக்குது. இந்த சேர்க்கை முகாமில் இதுவரைக்கும் தொழிற்பழகுனர் பயிற்சி அப்ரண்டிஸ் பெறாதவங்க எந்த வருஷன்னு பார்த்தீங்கன்னா, 2021-22, 2023-24, 2024-25 இந்த வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளைஞர்கள், ஆண் பெண் இருபாலருமே பங்கேற்கலாம். இது தொடர்பான மேலும் சில தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, திருவரம்பூரில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் உள்ள மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேரிலேயோ அல்லது அலைபேசி எண்ணான 98-65-86-69-72 இந்த அலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அப்படி தொடர்பு கொள்ள முடியலன்னா தொலைபேசி எண்ணான 255-33-14-04-31 இணைப்பு எண், இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை அலுவலர் அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. காலை மலரில் அடுத்து வரக்கூடியது
1: ஒரு நாளில் இருக்கிற 24 மணி நேரத்துல ஒரு மணி நேரம் மட்டும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக ஒதுக்கிக்கணுங்க. அந்த ஒரு மணி நேரத்துல உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ இல்ல நீச்சல் பயிற்சியோ நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு பயிற்சிய நம்ம உடலுக்காக செய்யலாங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். இரத்த அழுத்தம் இதயத்தை எந்த வகையில பாதிக்குது டாக்டர்?
2: இருதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய பிளட் பிரஷர், பிபின்ற பொதுவா சொல்றது வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள இருக்காது. பொதுவா நார்மல் பிபி அப்படின்னு சொல்லும் போது வந்து 120-130 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மர்க்யூரின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுல இன்னொரு வேல்யூ ஒரு 80-90 இந்த ரேஞ்ச்ல இருக்கும்போது தான் அது வந்து நார்மல் பிளட் பிரஷர்னு சொல்லுவோம். இப்போ அதிகமாக பிபின்னா எப்போ சார் எனக்கு பிபி கூட இருக்குன்னா 140-90 இந்த வேல்யூக்கு மேலே பிளட் ப்ரெஷர் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் எடுக்கணும். எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வந்து முதல்ல வந்து உங்களுடைய உப்பு அளவு உட்கொள்றத வந்து கம்மி பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ரெகுலரான நடைப்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொண்டோம்னா அதுலேயும் வந்து பிபி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வெயிட்டை வந்து நம்ம வந்து குறைக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 5-10% ஆஃப் வெயிட் வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலியமாகவும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களையும் சில மாறுதல்கள் வந்து ஏற்படுத்தினா பிபி குறையலாம். ஸோ இதுலையெல்லாம் பிபி குறையல அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா கண்டிப்பாக பிபி கம்மி பண்ணுறதுக்கு மாத்திரைகளை வந்து உட்கொள்ளணும். அதுக்கு உங்களை மருத்துவர் அணுகி எந்த மாதிரியான மாத்திரைகளை வந்து எடுத்துக்கணும், எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா வந்து சார் நான் பிபிக்கு மாத்திரை ஆரம்பிச்சிட்டேனாக்கா அது லைஃப் லாங் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமே, அதனால அது போடாமல் தவிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது நம்ம பிபிக்கு மாத்திரைகள் ஆரம்பிப்போம் அண்டு உணவு பழக்கம் மூலியமாகவும் உடற்பயிற்சி மூலியமாகவும் நம்ம பிபியை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம்னா

0: நம்ம மருந்துகளுடைய டோஸை படிப்படியாக குறைச்சி அது நிறுத்துறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த மித்து வந்து நம்ம வந்து நம்ப வேண்டாம். ரெண்டாவது வந்து பிபி கம்மியா இருக்கிறவங்களுக்கு, இப்ப சில பேருக்கெல்லாம் எப்ப செக் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா பிபி வந்து ஒரு 100 அந்த அளவுல தான் வந்து இருக்கும், 70 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பிபிக்கு உண்டான மருந்துகள் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிபி குறைவா காட்டலாம். அப்படி இருந்தா உங்க மருத்துவர் அணுகி பிபி மாத்திரையோட டோஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இல்ல இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலா நடந்து வர்றாங்க செய்யறாங்க, வேற பிபி ப்ரெஷர் சுகர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஆனா பிபி செக் பண்ணும் போது 170 அந்த மாதிரி தான் இருக்குன்னா ஒரு சிலருக்கு நார்மல் பிபியே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அது வந்து எந்த அப்நார்மாலிட்டியும் கிடையாது. உதாரணத்திற்கு வந்து இந்த 20-30 வயசுல இருக்கிற அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து பிபி எப்ப செக் பண்ணாலுமே ஒரு 100 இல்ல 110 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லை. பட் ஒரு சிலருக்கு இப்போ ஒரு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வருவாங்க, ஏதாச்சும் ஒரு ஃபீவர் வந்து இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு டயரி அதாவது லூஸ் மோஷனோ இல்ல வாந்தி, அவங்களுக்கு நம்ம பிபி செக் பண்ணும் போது ஒரு 90-100 இருக்குன்னா அது வந்து அப்போ அப்நார்மல் பிபி தான். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்கிற அந்த நீர் சத்து வந்து ஆல்ரெடி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது அர்த்தம். அண்ட் அவங்களுக்கு டெஃபினட்டா ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் வந்து இருக்கும், இந்த மாதிரி பிபி குறையும் போது கொஞ்சம் ரொம்ப டயர்ட்னஸோ ஒரு தலை சுத்தோ மயக்கம் அந்த மாதிரி வந்து இருக்கலாம். அவர்களுக்கு கட்டாயம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அவர்களுக்கு வந்து இந்த குறைந்திருக்கிற நீர் சத்தை வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அண்ட் அதுக்கு தேவையான மெடிக்கேஷன்ஸ் எல்லாமும் எடுத்துக்கணும். பட் எந்த பிரச்சனையுமே இல்லாம பிபி ஒரு 100-110 இருக்கிறவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவசியம் இல்லை.
1: இருதயத்துடைய முதன்மையான பணிகள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இணைஞ்சிருங்க திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள் தர நாளைய மருத்துவ நேரத்துல.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: காலை மலர்ல நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போறோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி கிலோ 46 ரூபாய், கத்தரிக்காய் 56 ரூபாய், அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், கொத்தவரங்காய் 36 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 34 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 24 ரூபாய், சவ்சவ் 40 ரூபாய், புடலங்காய் 46 ரூபாய், பிற்கங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 36 ரூபாய், கருணை கிழங்கு 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 74 ரூபாய், முட்டைக்கோஸ் 44 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், காலிஃப்ளவர் பூ 1 45 ரூபாய், எலும்புச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 100 ரூபாய், பூசணிக்காயும் பரங்கிக்காயும் 24 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 280 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். இதுவரை திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கேட்டீர்கள்.

0: நிறைவுற்றது காலை மலர்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் கவனிச்சிருப்போம், ஃபீல் பண்ணியிருப்போம். நாம் யாருக்காவது காத்திருக்கும் போது நேரம் மெதுவாக நகர்ற மாதிரி இருக்கும். அதே லேட் ஆகும்போது நேரம் வேகமாக நகரும். சோகமாக இருக்கும்போது கொஞ்சம் கூட நகராது. சந்தோஷமாக இருக்கும்போது நகர்றதே தெரியாது. நேரங்கிறது நம்ம மனசை பொறுத்தது தாங்க. அதை பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ உங்கள் நேரத்தை மகிழ்ச்சியாக மாற்ற இதோ இதய ராகம் வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை உங்கள் பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது திருச்சி முதல் அலைவரிசை 936 kHz இதய ராகம். இப்போ முதல் பாடல் யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், துர்கா ஸ்ரீனிவாசன் இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்க பாடல் எட்டு திக்கும் பர படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததா தங்கலான் படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. துறையூர் மாராடியிலிருந்து ரமேஷ், எழில், மாலதி, யாழினி.

0: இதே ராகத்துல அடுத்தது அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா இவங்க கேட்டிருக்க பாடல் பிரதர் படத்திலிருந்து.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும். டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா, நீ அசி என்னடா திட்டியா? இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: Association, says the Times of India. The Economic Times states, Leh Old Town to get heritage makeover to enhance infrastructure and improved public amenities. The Indian Express quoting the government says, despite second price revision of LPG gas cylinder since crisis in West Asia, oil marketing companies are still losing 700 rupees. And finally, in a historic first for Punjab, celebrated music composer and singer A.R. Rahman delivered a live performance at the Attari border on Sunday, paying tribute to the border security force through a stirring rendition of his patriotic song, Jai Ho, notes the Tribune. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Renu. And now before we end the bulletin, the headlines once again. West Bengal set to become 36th state or union territory to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana. National Testing Agency releases exam city intimation slip for NEET UG 2026 re-examination scheduled to be held on the 21st of June. Lok Sabha Speaker Om Birla to inaugurate Commonwealth Parliamentary Association India Region Zone 2 conference in Chandigarh today. New Delhi says Indonesia is a key pillar of India's Act East policy. Iran fires waves of missiles at Israel for first time since April ceasefire. And in tennis, Germany's Alexander Zverev secures his maiden Grand Slam title. And with that, we end the morning news. Have
2: Akashwani se.
3: நேரம் 8:30 ஆகுதுங்க. திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். இதய ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ பீஸ்ட் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மதுரை மணிநகரம் கிருஷ்ணராஜபுர அக்ரஹாரத்திலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இதே ராகம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ திருச்சி கே கே நகர்ல இருந்து சிவா, தனலட்சுமி, ராஜா, ஜெயந்தி, ஆதிஸ்ரீ, மோகேஷ் இவங்க கேட்டிருக்க பாடல் பைசன் படத்திலிருந்து.

இப்போ இதே ராகத்துல நிறைவா தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன் தாசன் இவங்க கேட்டிருக்க பாடல் சித்தா படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90.
3: நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
4: எப்பயும் வந்து இதமான பாடல்களை ரொம்ப நல்ல ரேடியோ ஜாக்கிஸ் எல்லாருமே அதுல வந்து பேசக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ரொம்ப நல்ல தமிழ்ல ரொம்ப அழகா பிரமாதமா அந்த பண்பலைய சிறப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
5: மாவட்டங்கள், 2.5 கோடி நேயர்கள், இவர்களுடன் நானும் ஒருவன். நண்பனி நண்பன் எனக்கும் நண்பனே, என் நண்பனாகிய பண்பலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.
6: வானொலிக்கு 90, காட்சியின் முகவரியாய், கானங்களின் கவிதையாய், ஸ்வரங்களின் நாதமாய், இதயங்களில் தாளமிடும் வானொலிக்கு 90.
7: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் தரக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
8: சந்திரனும் சூரியனும்
7: மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
9: மெல்லிய இசையின் மென்மையில் வல்லிய இதயமும் வழிந்திடும், தெம்மாங்கு பாடலின் தென்னிசையில் தெவிட்டாத இன்பம் பெருகி, தேவராக பாடலின் தேனிசையில் தெய்வீக மனம் பரப்பி, இன்னிசை மழையின் இனிய சாரலில் இன்பம் பொங்க வைப்பது வானொலி. அவ்வானொலிக்கு வயது 90. இன்றைய வானொலிக்கு 90 இசையோடு அசையும் தமிழ், இயற்கையோடு இணையும் இசை, இலக்கியமும் இலக்கணமும் உரைநடையும் செந்தமிழும் என தித்திக்கும் வெள்ளத்தில் பொங்கல் பொங்குவது போல தமிழ்துறை பேராசிரியர்களின் ஒளி நுகர் பதிவுகளோடு நம் செவி நுகர வருகிறது வானொலிக்கு.

0: அனைவருக்கும் அன்பு வணக்கம். முனைவர் ரேவதி, வானொலிக்கு 90.
1: காற்றலையாய் வந்து காலம் தோறும் கண்ணியத்தோடு கடமையாற்றிய வானொலிக்கு வாழ்த்து. பல்லாண்டு வாழ பாவையவள் வாழ்த்துகிறேன். நன்றி.
2: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி.
3: வானொலிக்கு வயது 90. வாழ்த்துக்களுடன் தி சொர்ணமாலா. அந்த ஆகாசம் உள்ளவரை ஆகாஷ்வாணியின் புகழும் நிலைத்திருக்கும். வாழ்த்துக்களுடன் சி சொர்ணமாலா.
4: இது ஆகாசவாணிக்கு நீஹாவின் நேசமிகு வாழ்த்துக்கள். 9 10 பெருகிட, 100 நோக்கி விரைந்து ஓடிட, 90 என்னும் அகவையை எட்டி பிடித்தது ஆகாசவாணி. இணையத்தில் உன் பெயரின் பொருள் தேடினேன். ஆகாயத்தின் குரலாம் ஆகாசவாணி. பின் சிரிப்பு ஒன்றை சிதறி அக்கணமே உணர்ந்தேன், என் வாழ்வின் குரலும் ஆகாசவாணிதான்.

0: முனைவர் ரா ஏஞ்சல் அவர்கள்.
1: வானொலி வயது 90. சீரழமை தமிழ் போல் முதிர் பருவம் அடையா தாய் தமிழ் போல் 9 பெருக்கத்து 10 90 ஆண்டுகள். நான் உனக்கு வாழ்த்தொலி கூறுகின்றேன். 90 இன்னுமாய் பெருகட்டும் 100 என்று. நன்றி, வணக்கம்.

0: இசையோடும் இலக்கிய தமிழோடும் இணைந்திருக்கிறோம். ஆகாஷவாணி வானொலிக்கு 90
1: முனைவர் சி அன்புராணி அவர்கள்.
2: காற்றின் வழி கதை பேசிய வானொலிக்கு அகவை 90, அகிலத்தை ஆண்ட அழகியலுக்கு அகவை 90, மனச்சிறையில் கவிச்சரம் தொடுத்து செவிப்பறையில் இசை மழை தூவி இந்த நாள் இனிய நாள் என்று ஒவ்வொரு நாளையும் இனிமையாக்கி தேன் கிண்ணத்தில் திரை இசையை பருக வைத்து புதுமை பொலிவுடன் செவியை வருடி செல்லும் ஆகாசவாணிக்கு அன்பு வாழ்த்துக்கள். அன்பு ராணியின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள்.

0: முனைவர் லே அலமேலு. வானொலிக்கு 90 வார்த்தைகளை வார்த்து வாழ்த்துவதற்கான வாய்ப்பு. வாசமிகு வார்த்தைகளால் வண்ணமிகு வாழ்த்துக்கள். செறிவாக, சிறப்பாக, செம்மையாக, சீராக கொண்டு வருவதில் வானொலிக்கு நிகர் வானொலிதான். வானொலி தொடக்கத்தில் விதை, வளர்ச்சியில் விருட்சம், பயன் தருவதில் பணி, நிலைப்பதில் வேர், நீடிப்பதில் உறுதி. நிகழ்ச்சிகளில் அலை, கவின்மிகு கலை, கற்றுத்தருவதில் ஆலை, சூட்டுவோம் சொல் மாலை. ஏற்றம் காணும் வானொலிக்கு 90 தொடரட்டும் வரலாறு. வாழ்த்துக்கள் பலநூறு.
1: இதயத்தின் இன்பமொழி, உணர்வின் உயிரோட்டம், மனதில் மலரும் கவிதை, நினைவில் நின்றாடும் நிழல், எப்போதும் நம்மோடு பயணிக்கும் இசையோடு இன்முகம் காட்டி இனிதே விடைபெறுகிறது வானொலிக்கு 90. நிகழ்ச்சி அமைப்பில் உறுதுணை சுதா ஜெகன். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன். படைப்பு ஆகாஷவாணி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்.

நம் இதயங்களை இணைத்த குரல், நம் நினைவுகளை தாங்கிய அலை இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. இது ஒரு சாதனை மட்டுமல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பயணம், ஒரு வரலாறு. என்றும் உங்களுடன் ஆகாஷ்வாணி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நீ இறங்காயெனில் புகழேது, அட்டானாராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:31. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து அம்ப காமாட்சி என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, பைரவீராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ஸ்ரீராம் பார்த்தசாரதி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது 10 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதாரவே. ஏழைகளின் நலன் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டுகால பயணம் குறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் ஜன்தன் வங்கிக் கணக்குகள், நேரடி பண பரிமாற்றம், ஸ்வச் பாரத், ஜல்ஜீவன் ஆயுஷ்மான் பாரத் போன்ற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு கண்ணியத்தையும் வாய்ப்புகளையும் உறுதி செய்வதாக குறிப்பிட்டார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவுகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாக உள்ளது. நீண்ட காலத்திற்கு பின்னர் நாட்டின் கடைசி மாநிலமாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாமை மீண்டும் நடத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக மேம்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் தமிழ்புரம் கிராமத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் ரோந்து வாகனத்தை பயன்படுத்தி இன்று அதிகாலை விரட்டியடித்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள தமிழ்புரம் கிராமத்திற்குள் நுழைந்த ஒற்றை காட்டு யானை விவசாய தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சைரன் ஒலி எழுப்பி சுமார் 1 மணி நேரம் போராடி காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: நாகை நகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாட்டால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாபநாசம், சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மணிமுத்தாறு அருவி கலக்காடு தலையணையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 5வது நாளாக தடை நீடிக்கிறது. மயிலாடுதுறை தரங்கம்பாடி கடற்கரையில் கடலில் மீன் வடிவில் மறைந்திருந்த இரண்யாசுரனை திருவிடை கழி முருகப்பெருமான் வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. நியூ சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் 6 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர்ட். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

சிசி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களின் உள்ளம் துள்ளும் உற்சாக பாடல்களால் உங்களை மகிழ்விக்க வருகிறது போடு ஆட்டம் போடு.

0: அச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண அடி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பா திரிப்பச்சா கத்திரிப்பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க வா இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.
1: சாந்து புட்டு

0: போட்டியை கட்டிக்கலாமா?
1: அதிரடி சரவடி கானங்களாய் நாம கேட்டுட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு, திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல.

நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸின். இனி கேட்டிருக்கலாம் ஒரு வட பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் பூவே பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நேயர்களிதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பூவே பூச்சூடவா திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலித்தன. நேரம் 10:45.
1: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz-இல் உற்சாகம் உச்சம். இன்று எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி ரா எழிலோவியா அவர்கள் தரும் தகவல்களுடன். வணக்கம் மக்களே, என்னடா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் புத்தகம் வாசிக்க சொல்றாங்க, எதை வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், அந்த புத்தகத்தை எப்படி அணுகிறதுன்னு யாராவது சொல்றாங்களா அப்படின்னு தானங்க நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. கவலைய விடுங்க, ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை நமக்கு சொல்லித்தரும். ஒரு புத்தகம் நம்ம அறிவு வளர்க்கும், ஒரு சில புத்தகங்கள் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்கும், ஆனா ஒரு சில குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டும்தான் மனிதர்களை எப்படி அணுகிறது அப்படின்றத சொல்லும். உதாரணத்துக்கு இந்த மனநலம் சார்ந்த புத்தகங்கள் வந்து மனிதர்களை நம்ம எப்படி அணுகிறது அப்படின்றத சொல்லி கொடுக்கும். ஆனா தமிழ் இலக்கியத்துல மனநலம் சார்ந்த ஒரு புத்தகம் இருக்கு, அதுவும் புனைவுல இருக்கு. ஒவ்வொரு மனிதரும் என்ன மாதிரியா சிந்திக்கிறாங்க, மனிதர்களுடைய இயல்பு என்னவா இருக்கு இந்த சமூகத்துல அப்படின்றத வெளிப்படையா இந்த எழுத்தாளர் எழுதியிருக்காருங்க. அந்த எழுத்தாளர் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஆமாங்க, ஜெயகாந்தன் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலை பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வராங்க பிஷப் ஹீபர் கல்லூரியை சேர்ந்த மாணவி ரா எழிலோவியா அவங்க. வாங்க அவங்க இந்த புத்தகத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துடலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரா எழிலோவியா. நான் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு பிஷப் ஹீபர் கல்லூரியில படிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகத்தை நான் உங்களிடத்துல பகிர்ந்துக்க போறேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், பெரும்பாலும் அதிக பேரால பரிந்துரைக்கப்படுறதும் பல பேரால வாசிக்கப்படுறதும் மிகவும் சிறப்புக்குரிய புத்தகம் தான் சில நேரங்களில் சில மனிதர்கள். இதன் எழுத்தாளர் ஜெயகாந்தன், அவரை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில இலக்கியத்துக்கே வழங்கப்படும் உயரிய விருதான ஞானபீட விருதுக்கு சொந்தக்காரர். சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது என பயல உயரிய விருதுகளுக்கு உரியவர் ஜெயகாந்தன். எல்லா விருதுகளுக்கும் தகுதியானவர். எல்லா விருதுகளை தாண்டியும் மிகுந்த ஆளுமையும் உயர்வும் தனித்துவமும் கொண்டவர். இவரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை புகழாரம் சூட்டியிருக்கிறாரு. இவருடைய தளம் எழுத்தாளர், மேடை பேச்சாளர், அரசியல்வாதி, சினிமாக்காரர் என பரந்து விரிஞ்சிருக்கு. தற்போது அவரோட இந்த புத்தகத்தை பத்தி பார்க்கலாம். 1968 ஜெயகாந்தனோட அக்னி பிரவேசம் என்ற சிறுகதை வெளியாச்சு. அந்த சிறுகதை முடிவு பலருக்கு பிடிக்காம போச்சு, அதனை மாற்ற கோரினாங்க. அதன் முடிவை மாற்றி அமைச்சு 1970 காலங்கள் மாறும் அப்படின்னு தொடரா வெளியிடப்பட்டுச்சு. பின்னர் சில நேரங்களில் சில மனிதர்கள் என்று தலைப்பு மாற்றப்பட்டு மீனாட்சி புத்தக நிலையம் புத்தக வடிவுல தங்களது 100வது நூலா வெளியிட்டுச்சு. 1972 சாகித்ய அகாடமி விருந்தும், 1977 திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டுச்சு இந்நாவல். 2004 காலச்சுவோட பதிப்பகம் இதனை கிளாசிக் நாவலா வெளியிட்டுச்சு. இந்த நாவலை 2 முறைகள்ல அணுகலாம். கங்கா ஒரு இளம் வயது பெண், எதிர்பாராத விதமா தனக்கு அநீதி இழைக்கப்படும் போது விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏத்துக்கிறா. நடந்தவற்றை தாயிடம் சொல்லும் போது அவளோட தாய் அதனை அம்பலப்படுத்துறா. அதன் பின் கங்காவோட வாழ்வுல நிகழ்ந்த நிகழ்வுகள் அப்படின்னு கதையோட போக்க பாக்குறது ஒரு விதம். மற்றொன்று சில நேரங்களில் சில மனிதர்கள் இன்னும் நாவலோட தலைப்பு ஒட்டியே அணுகலாம். சூழ்நிலைக்கேற்ப மனிதர்கள் செயல்படுகிறார்கள், எப்பெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கறத அப்படின்னு பார்த்து இந்த கதை அணுகிறது மற்றொரு விதம். இதுல வரக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்களை பார்க்கலாம். கதாநாயகி கங்கா, கதாநாயகன் பிரபு, பிரபுவோட மனைவி பத்மா, பிரபுவின் மகள் மஞ்சு, கங்காவோட தாய் கனகம், மாமா வெங்கட்ராமையர், கங்காவோட அண்ணன் கணேசன் ஆகியோர். முக்கிய கதாபாத்திரங்களோட குணநலன்களை பார்க்கலாம். கங்கா கதாபாத்திரத்தை மிகவும் நுண்ணியமாகவும் வெளிப்படையாகவும் சொல்லியும் சொல்லாமலும் படைச்சிருக்கிறாரு ஆசிரியர். கங்காவோட பார்வையிலேயே கதை நகருது. எவனால தனது வாழ்வு அழிஞ்சிச்சுன்னு கருதுனாலோ அவனையே தேடி போறா. இதனை ஸ்டாக் ஹோம் சென்ட்ரோம்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க. அதாவது தன்னை துன்புறுத்துறவங்க மீதே அன்பு கொள்றதாகும். அதான் இங்க நிகழ்ந்து. ஒன்று நாம அடக்கி அடக்கி வச்சோம்னா அது பொங்கி எழும்ல, அது மாதிரிதான் பொங்கி எழறா இங்க கங்கா. உன்னர் எப்பெல்லாம் வாழ்ந்தாலோ அதற்கு நேர்மாறா மாறி போறா கங்கா. அதாவது தனது வாழ்வை அழிச்சு கொண்டு தடம் புரண்ட வாழ்வை வாழ்றா. கதாநாயகனா வளம் வரும் பிரபு குடிப்பவனாகவும் புகைப்பவனாகவும் பெண்களோட பொழுத கழிப்பவனுமா இருக்கிறான். தான் செய்யற எந்த காரியத்துக்கும் பொறுப்பேற்காதவனாவும் இருக்கிறான். இவரது சித்தரிப்பு எப்படி இருக்குன்னா, முன்னாடி கங்காவை பிடிச்சு போக தனது மனைவி பத்மாவை இருக்கிறான், ஆனா காலப்போக்குல தனது மனைவி பத்மாவை தேவதையா என்றான்.

0: கங்காவை வெறுக்கிறான். கங்காவோட மாமா வெங்கட்ராமையர் பற்றி பார்க்கலாம். கங்காவோட தாய் கனகம் தனது மகளை கைவிட்டுறாங்க. அவளோட அண்ணன் கணேசன் வீட்டை விட்டு கங்காவை துரத்திடுறாங்க. மாமா வெங்கட்ராமையர் அவளை தமது வீட்டுல தங்க வச்சு பட்டங்கள்லாம் பெற வச்சு வேலையில அமர்த்துறாரு. ஆனால் அவர் போலியா நல்லவர் போல வேடமிட்டு உள்ளே கொடும் மிருகத்தோட வாழ்றாரு. இந்த குணம் வந்துட்டு அவரோட மனைவியிடமும் கங்காவிடமும் வெளிப்படுது. இந்த கதாபாத்திரம் பலரது முகத்திரைகளை கிழிப்பதா இருக்கு. நல்லவர்கள் என்று சமூகத்துல சொல்லப்படுறவங்களாம் உண்மையிலே நல்லவங்களா என்னும் கேள்வியை எழுப்புது. கங்காவோட தாய் கனகத்தோட பாத்திர படைப்பா பார்க்கலாம். இந்த சமூகம் கட்டமைப்பு எதை நற்பண்மணிக்கு ஒரு உள்ள குணநலன்கள் இதெல்லாம் செஞ்சா நல்லவ, அதெல்லாம் செஞ்சா கெட்டவ, கெட்டு போனவ அப்படின்னு சொல்லுதோ அவெல்லாம் சரின்னு எடுத்துக்கொள்ற குணநலம் உடையவங்க கனகம். கங்கா கோபத்துல அவளோட தாயிடத்துல அப்பா இறந்து போனப்புற நீ மொட்டடிச்சுக்கிட்டியா, வெள்ளைச்சேல கட்டிக்கிட்டியான்னு கேக்குறா. ஆனா பின்னர் அதுக்கு அடுத்தவ மொட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை நிற சேலை அணிஞ்சிட்டு வராங்க கனகத்தோட தாய். இதன் மூலம் கனகத்தோட பாத்திர படைப்பு நம்மளுக்கு புரிபடும். தனது மகளுக்கு நல்லது நிகழும் போது அது கை கூட வேண்டும் அப்படின்னு எண்ண உடையவங்களாவும் இருக்கிறாங்க கனகம். இது தாய்க்கே உரிய அன்பு நெஞ்சத்தை காட்டுது. கங்காவோட அண்ணன் கணேசன் பாத்திர படைப்ப பார்க்கலாம். தனது தங்கைய வெறுத்து ஒதுக்குனாலும் அவளுக்கு நல்வரன் அமையும் போது அது நடைபெற தடையா இருக்கும் பிரபுவை சந்திக்கிறதும் பொறுப்புள்ள அண்ணனா செயல்படுறதுமா அவனோட பாத்திர படைப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக பிரபுவோடைய மனைவி பத்மாவுடைய பாத்திர படைப்பா பார்க்கலாம். தனது கணவனோட கெட்ட குணங்கள் அறிஞ்சு தனது குழந்தைகளை அவனிடத்துல அண்ட விடாம பொறுப்பா குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிறவளா இருக்கிறா. ஆனா காலங்கள் செல்ல செல்ல தனது கணவன் மது அருந்துறதுக்கு தானே மதுவை ஊற்றி கொடுப்பவளாவும் மாறி போறா அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இவ்வாறு ஒவ்வொரு கதாபாத்திரமும் கச்சிதமா செதுக்கப்பட்டிருக்கு. இந்த நாவலை படிச்சு முடிக்கும் போது நம்ம உள்ள ஒரு எண்ணம் விழும். அது கங்கா அறிஞ்சோ அறியாமலோ செஞ்ச தவற விட அவளோட தாயும் சமூகமும் அவளுக்கு செஞ்ச அநீதி தான் பெருசுன்னு உணர வைக்கும். மற்றொன்று சூழ்நிலை காலங்களுக்கு ஏற்றாற் போல மனிதர்கள் எவ்வாறு மாறுறாங்க அப்படின்னும் ஒரு மெல்லிய கோடுதான் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் தீர்மானிக்கும் அப்படிங்கறதையும் உணர வைக்கும் இந்த நாவல். ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் என்னும் இந்த சிறுகதைய படிச்ச அப்புறம் இந்த நாவலை வாசிச்சோம்னா நம்ம உள்ள தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாவலுடைய நீட்சி தான் கங்கை எங்கே போகிறாள் மற்றும் சுந்தரகண்டம். அந்த நாவல்களையும் நாம வாசிக்கலாம். சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் இந்த ஜெயகாந்தன் நாவல கிளாசிக் நாவல்களை வாசிக்க விரும்புறவங்க, மனிதர்களை புரிந்து கொள்ள விரும்புறவங்க, பெண்ணியம் சார்ந்த நூல்கள் எல்லாம் விரும்புறவங்க கண்டிப்பா வாசிக்கலாம். நான் உங்களிடத்துல படித்ததுல மிகவும் பிடித்த புத்தகத்தை இப்ப பகிர்ந்துகிட்டேன். நன்றி, வணக்கம்.
1: மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, பெண்ணியம் சார்ந்த புத்தகங்களை விரும்புறவங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அப்படின்னு மாணவியரா எழிலோவியா அருமையா சொன்னாங்க. அதே மாதிரி சமீபத்துல வெளியான திரைப்படமாகவும் தனக்கு பிடித்த திரைப்படமாகவும் இருக்கக்கூடிய கருப்பு திரைப்படம் பற்றியும் மாணவியரா எழிலோவியா என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கலாமா?
0: இன்றைக்கு சமீபத்துல வெளியாகி, அதாவது மே 15 வெளியாகி கிச்சிநடை போட்டு கொண்டிருக்கிற திரைப்படமான கருப்பு திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி, தயாரிப்பு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா, இந்திரன்ஸ், நட்டி, அனகமாயா, நடராஜன் சுப்பிரமணியன், சுவாசிகா, ஸ்வாதா, சுப்ரதா, மன்சூர் அலிகான் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க. இசை சாய் அபயங்கர், ஒளிப்பதிவு ஜி கே விஷ்ணு, படத்தொகுப்பு ஆர் கலைவாணன். படத்தோட நீளம் 2 மணி நேரம் 36 நிமிடங்கள். திரைப்படத்தோட ஆரம்பம் கேரளாவிலிருந்து சென்னைக்கு தன் மகளோட சிகிச்சைக்காக நகைகளோட வர தந்தை மற்றும் அவரோட மகள். அவர்களோட நகைகளை 2 பேர் திருட்டிட்டு போயிடுறாங்க. அதனை காவல்துறையினரிடம் புகார் அளிக்க அவங்க அதனை மீட்கிறாங்க. அவற்றை நீதிமன்றம் மூலம் பெற்றுக்கொள்ள சொல்லி சொல்லப்பட்டு வலியுறுத்தப்படுறாங்க. நீதிமன்றத்துல வழக்கறிஞர் வில்லனா வர பேபி கண்ணன் அவங்களை அலக்கடிக்கிறாங்க. நகைய பறிகொடுத்த தந்தை கடவுளிடம் முறையிடுறாங்க. கடவுளே பூமிக்கு இறங்கி வந்து உதவி செய்வது அமைஞ்சிருக்கு. இதுதான் கதைக்களம். ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு நீதி மறுக்கப்படுறதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறாங்க. பெண்ணுரிமை சார்ந்த செய்திகளும் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. கதாநாயகனா சூர்யா ஸ்டைலாகவும் மாசாகவும் வலம் வராரு. காவல் தெய்வம் வேட்டை கருப்பு சாமியா காட் மோட்ல அசத்தி இருக்கிறாருன்னே சொல்லணும். வழக்கறிஞரா கச்சிதமா தமது நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு சூர்யா. கதாநாயகியா த்ரிஷா தேவையான இடங்கள்ல முக்கியமான வசனம் எல்லாம் பேசி ஒரு சண்டை காட்சியில சிறப்பா செயல்பட்டு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நாம் எல்லாரும் அறிஞ்ச ஆர்ஜே பாலாஜி இல்லாம அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்டா இந்த திரைப்படத்துல அவர் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. வில்லன் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமா பொருந்தி தனது அபார நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆங்காங்கே சிரிப்பலைகளை வரவழைக்கிற காட்சிகளும் அவருக்கே உரிய தொனியில அசத்திருக்கிறார்.

0: மலையாள நடிகர் இந்திரன்ஸ் தனது மகளோட நிலை குறித்து வருந்திர காட்சிகளும் உணர்ச்சிகரமா நல்லா நடிச்சிருக்கிறார். அவரோட மகளா வர அனகா மாயா ரவியும் உணர்வு பூர்வமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. நீதிபதியா வளம் வர நட்டி நடிப்புல பிரமாதம். இவரும் ஆர்ஜே பாலாஜியும் வரும் காட்சிகள்லயும் நீதிமன்றத்துல நிகழ்ற காட்சிகள்லயும் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. ஜென்சி இசையமைப்பாளர் சாய் அபேங்கர் தனது பணியை செவ்வனே செஞ்சிருக்கிறார். இறுதியில கருப்பனை வாருமையா பாடல் நம்மள உழுக்குது. ஒளிப்பதிவாளர் ஜி கே விஷ்ணு சிறப்பான ஒளிப்பதிவை செஞ்சிருக்கிறாரு. கருப்புசாமி வரும் காட்சிகள்லயும் சண்டை காட்சிகள்லயும் ஒளிப்பதிவு அற்புதம். படத்தொகுப்பு ஆர் கலைவாணன் சிறப்பா செஞ்சிருக்கிறாரு. ஒளிப்பதிவு சரியான அளவுல படநீரம் இருக்கு, மற்றும் தேவையான காட்சிகள் மட்டுமே படத்துல சேர்த்திருக்கிறாரு. நிறைய நட்சத்திரங்கள் கேமியோவா நடிச்சிருக்கிறாங்க. அஜு வர்கீஸ், சாண்டி, ஜனனி போன்றவங்க எல்லாம் படத்துல நிறைய திரைப்படங்களோட ரெஃபரன்ஸ் காட்சி எல்லாம் இருக்கு. அதை நம்ம படத்தோட நம்மள ஒன்ற வைக்கிற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் அ காட் திங்ஸ் என்பது மாதிரி பக்தி திரைப்படமாகவும், ஆக்ஷன் திரைப்படமாகவும், ஃபேண்டசி திரைப்படமாகவும், சமூக திரைப்படமாகவும், மொத்தத்தில் பக்கா கமர்ஷியல் திரைப்படமாகவும் திரைக்கு வந்து அசத்திட்டு இருக்கு கருப்பு. எனவே ரொம்ப நல்லா இருக்கு திரைப்படம், அனைவரும் பார்க்கலாம். நன்றி.
1: தனக்கு பிடித்த திரைப்படமான தற்போது திரையிடப்பட்டு கொண்டிருக்க கூடிய கருப்பு திரைப்படத்தை பத்தி நம்ம கிட்ட மாணவி ரா எழிலோவியா அருமையா பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுகிட்ட ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகமும் கருப்பு திரைப்படம் பற்றிய மாணவி ரா எழிலோவியா அவர்களுடைய கருத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் விமலாவோடு இணையலாம். நன்றி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எனக்கு பிடித்த புத்தகமும் திரைப்படமும் மாணவி ரா எழிலோவியா அவர்கள் தந்த தகவல்களுடன்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
6: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
5: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
7: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நேரம் 11:15. ஆகாஷவாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458 044-249-8-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

நேரம் 11:45. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திற்காக மனு சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:24 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் இனி பாண்டியன் திரைப்படத்திற்காக மனோ சித்ரா பாடியுள்ள பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சியில்.
1: எண்ணெய் வித்து பயிர்கள் ரொம்ப முக்கியமானது. அதே சமயத்துல மதிப்பு கூட்டி விற்பனை பண்றப்ப சந்தை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் அதிக விலைக்கு விற்கலாம். உள்நாட்டு சந்தை, அதுல வந்து கிராம சந்தைகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், அப்புறம் ஒழுங்குமுறை சந்தைகள், கூட்டுறவு மார்க்கெட்டிங், அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், இது வந்து விற்பனை முறைகள்.
0: எண்ணெய் வித்து பயிர்களில் சந்தை வாய்ப்புகள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஆர் அகிலா அவர்கள் கூறும் கருத்துக்கள் தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில். கேட்டு பயன் பெறுங்கள்.
2: நேரம் 11:35. நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம்.

0: என்னது, யாருமே இல்லாத ரூம்ல லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. எங்க போயிட்டாங்க எல்லாரும்? பவித்ரா எங்க இருக்க?
1: கவிதா, நான் இங்க சமையல் அறையில தான் இருக்கேன். நீ எப்ப வந்த?
0: நான் இப்பதான் வந்தேன். அது சரி, ரூம்ல தான் யாருமே இல்லையே, ஃபேன் லைட் எல்லாம் எதுக்கு ஆன்ல இருக்கு?
1: ஐயோ மறந்துட்டேன், சரி விடு. இப்ப என்ன அதுக்கு?
0: என்ன இப்படி சொல்லிட்ட? எவ்வளவு மின்சாரம் வீணா செலவாது. நாம அந்த அறைய பயன்படுத்தாம வெளியில போகும்போதே அதை அணைச்சிட்டு போனா எவ்வளவு மின்சாரத்தை சேமிக்கலாம். அதே மாதிரி பணியிடங்கள்ல நாம இல்லாதப்ப லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்ற சாதனங்கள்ல மானிட்டர் ஆஃப் பண்ணிட்டு போலாம். இப்படி நாம நம்மளால முடிஞ்ச அளவு மின்சாரத்தை சேமிக்கலாம்.
1: நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்கேன், நான் இனிமேல் அப்படியே செய்யறேன்.
0: மின்சாரத்தை சேமிப்போம், நாட்டு நலன் காப்போம்.
2: நேரம் 11:46 நேர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில். இனி அவதாரம் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 11:52. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியில் நிறைவாக தளபதி திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல்.

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது
1: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz.
1: முதம் பெரியாரை துணைக்கோடல் 45 அதிகாரம் 9வது குறட்பா.

முதல் இல்லாத வாணிகர்க்கு அதனால் வரும் ஊதியமும் இல்லையாகும். அவ்வாறே தன்னை தாங்கும் துணையில்லாதவர்க்கு உலகில் நிலைபேறும் இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஒரு மரத்துக்காக ஏண்டா இவ்ளோ போராடுற? பக்கத்து வீட்டுக்காரங்க தான் சொல்றாங்கல்ல, அவங்க வீட்டு காம்பவுண்ட் செவர்ல விரிசல் விடுதான், வெட்டிட வேண்டியதானே.
3: என்னக்கா நீ ஏன் இப்படி சொல்ற? நம்ம வீடு கட்டுறப்பவே பக்கத்துல கொஞ்சம் இடத்த சேர்த்து வாங்கினது எதுக்கு? மரம் வைக்க தானே. இப்பவும் நான் என்ன அந்த மரத்தை அப்படியே விட்டுறேன்னு சொல்றேன், கிளச்சி விட்டு வேறு இனிமே அந்த பக்கம் போகாம பாத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். அதையே நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. மரம் இந்த பூமிக்கு ரொம்ப முக்கியம்க்கா.
2: நீ தாண்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, உன்னால இப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை. நீ வைக்க போற ஒரு மரத்தால என்ன மாற்றம் வந்துட போது?
3: கொல்லக்காயில் தேவகி அம்மாவும் இப்படி நினைச்சுதான் முத மரத்தை வச்சாங்க 1980ல்.
2: யாரா அவங்க?
3: ஆழப்புழா மாவட்டத்துல ஓணத்துக்காரா பகுதியை சேர்ந்தவங்க தேவகி அம்மா. ஒரு விபத்துனால வீட்டுல முடங்குற சூழ்நிலை வந்தப்போ விவசாயியான இவங்க தன்னோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த 5 ஏக்கர் நிலத்துல மொதல் மரத்தை வச்சாங்க. 3 வருஷமா முடக்கி போட்ட விபத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இதுதான் அவங்களுக்கு உதவுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது அவங்களோட மரத்தின் மீதான காதல். கடந்த 45 வருஷத்துல ஒத்த ஆளா ஒரு காட்டையே உருவாக்கிட்டாங்க.
2: சரிடா, அவங்க காட்டை உருவாக்கினாங்கன்னே வச்சுப்போம், ஒரு தனி மனுஷியா அவங்க எப்படி இதை பண்ணிருப்பாங்க?
3: இவங்களால முடிஞ்சிருக்குக்கா, அதான் விஷயம். இவங்க கணவர் இவங்களுக்கு விதவிதமான மரக்கன்றுகளையும் விதைகளையும் வாங்கி பரிசா கொடுக்கறத தன்னோட வழக்கமாவே மாத்திக்கிட்டாரு. தனிநபரான இவங்களோட முயற்சியால வளர்ந்த இந்த காட்டுல இன்னைக்கு மாடு, எருமை, காட்டெருமை அப்படின்னு பல உயிரினங்கள் வந்து வசிக்குது. பறவைகளையும் விலங்குகளையும் தடுக்க வலைகளையும் கம்பி வேலிகளையும் அமைக்கிறதுக்கு பதிலா அதுங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேவகி அம்மா.
2: ஒரு மரம் என்ன பண்ணிடும்னு சாதாரணமா நினைச்சா ஒரு மரத்துல இருந்துதான் ஒரு காடே தொடங்குது அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தேவகி அம்மா.
3: கரெக்டா புரிஞ்சுகிட்டக்கா. இப்ப சொல்லு, அந்த மரத்தை வெட்டணுமா?
2: வேண்டவே வேண்டாம். புதுசா 4 செடி நடுறோம், அது மரமா வர்ற வரைக்கும் கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறோம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: ஒரு ஜீவன் அழைத்தது.

0: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேர்கள் இனி கேட்க

கலாம் சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பல்லடம் எஸ் வெங்கட் ரமணராவ் அவர்கள் வாசித்திருக்கும் ஹார்மோனிய இசை. நிகழ்ச்சியின் முதலில் பிறை அணியும் பெருமான் என தொடங்கும் பாடல், ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

நிகழ்ச்சியிலி வாஞ்சதோனு எனத் தொடங்கும் முத்தையா பாகவதர் இயற்றியது கர்ணரஞ்சனி ராகம் ஆதி தாளம்.

0: நிறைவு பெற்றது சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் பல்லடம் எஸ் வெங்கட் ரமணராவ் அவர்கள் வாசித்திருந்த ஹார்மோனிய இசை.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய

0: அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதி துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்யானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்யானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்யானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய

0: மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11 தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18 தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21 தேதியன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21 தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 மணி வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3 தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12 தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த ராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைகால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை

0: 5:30
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1 பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

ஆகாஷ்வாணி நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேர்களின் மடல் வழிவிருப்ப காவிய கானங்களாய் நாம கேட்க போறோம் மதுர கீதம். மதுர கீதம் தரும் முதல் பாடல்

தியாகம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில் நிகழ்ச்சியில் பாடலுக்கு விருப்பம் மலைக்கோட்டை அன்பு நேயர்கள் ரெங்கராஜ், தேவிகா, சரண்யா, மணி, தனிஷ்கா, ஸ்ரீ.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், லால்குடி ராஜேந்திரன். இவங்க விரும்பியிருக்கும் பாடல் அம்பிகாபதி படத்திலிருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் விரும்பி இருக்கும் நேர்கள் காஞ்சிபுரம் தாயார்குளம் ராணி ஆனந்தன் சதீஷ்குமார் புகழேந்தி இவங்க விரும்பி இருக்கும் பாடல் தங்கத்திலே வைரம் படத்திலிருந்து கே ஜே ஜே சுதாஸ் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நீங்கள் இணைந்திருப்பது மதுர கீதம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் மடல் வழி விருப்ப காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் சிவகங்கை மீனாட்சி சுந்தரம், வாகையூர் ராமசாமி, குபேந்திரன் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் நினைப்பது நிறைவேறும் படத்திலிருந்து.

மதுரை கீதத்தில் வரும் அடுத்த பாடலை விரும்பியிருக்கும் நேயர் தின்னியம் டி வசந்தா, இரவும் பகலும் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல விரும்பி இருக்கும் நேர்கள் முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, ஷைனி, நிஷாந்தி, சரண், வில்லிவாக்கம், குபேந்திரன், வாகையூர்.

காவிய கானங்களின் அணிவகுப்பாய் நாம கேட்டுட்டு இருக்கோம் மதுரை கீதம். மதுரை கீதம் தரம் அடுத்த பாடல் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, யுவராஜ், லிங்கேஷ், மகேஸ்வரி, சதீஷ், விமலா, சுந்தரி மற்றும் உத்தமர் கோயில், பாக்கியம், பழனியப்பன், தமிழரசி, வினோத், ஸ்ரீ வித்யா, மணிமாறன், தரணி, ஆகாஷ் இவங்க விரும்பியிருக்கும் பாடல் நாளொரு மேடை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மதுர கீதத்தில் நிறைவாய் வரும் பாடல் திருவிளையாடல் படத்திலிருந்து டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா பாடியிருப்பது.

சரி நீ தாதா

அவரை கேட்டு ரசித்தது மதுர கீதம். தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம்

0: மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90th ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமைமிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936 ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956 ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பெரியர்களுக்கு ஒரு இசைக்களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி

0: இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ் 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் இப்போ ஆபரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு. மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதேபோன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்று முன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 1:56.

விவசாய பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இந்தியா இன்று உலகத்தில் மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடாக இருக்குது. உலக அளவில் உற்பத்தி ஆகும் மொத்த பாலில் 25% மேலான பால் இந்தியா உற்பத்தி பண்ணுது. 1950களில் பால் பற்றாக்குறையால் அவதிப்பட்ட நமது நாடு இன்னைக்கு 239 மில்லியன் டன்னுக்கு அதிகமான பாலை உற்பத்தி செய்து வருது. ஒருவருக்கு தினமும் கிடைக்கும் பாலோட அளவும் 470 கிராம் என்ற அளவிற்கு உயர்ந்துள்ளது. இந்த சாதனையின் பின்னணியில் சிறு மற்றும் குறு விவசாயிகள், பெண்கள், கிராமப்புற குடும்பங்கள் ஆகியோரின் கடின உழைப்பு இருக்கு. சுமார் 8 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பால் பண்ணை தொழில நேரடியாக ஈடுபட்டிருக்காங்க. பால் உற்பத்தி அப்படிங்கிறது வெறும் தொழில் அல்ல, அது கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான அடிப்படையாகவும் உள்ளது. பால் என்பது இயற்கை வழங்கிய ஒரு முழுமையான உணவு. இதில் புரதம், கொழுப்பு, கால்சியம், வைட்டமின்கள், தாதுக்கள் ஆகிய அனைத்தும் சரியான அளவில் இருக்கு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற உணவாக பால் விளங்குது. ஆனால் இந்த பால் சுத்தம் இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்டால் அது பல நோய்களுக்கு காரணமாக மாறிடும். அதனால தூய்மையான பால் உற்பத்தி என்பது கண்ணுக்கு தெரியும் தூசுகள், மணல், சாணம் போன்ற அசுத்தங்களையும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் குறைச்சி பாதுகாப்பான முறையில் பால் உற்பத்தி செய்வதாகும். உண்மையிலே பசுவின் மடியில் இருக்கிற போது

பால் 100% சுத்தமானதாக இருக்கும். ஆனால் பால் கறக்கும்போது கறப்பவரின் கை, கறக்கும் பாத்திரம், மடியின் சுத்தமின்மை, சுற்றுப்புற அசுத்தம், காற்று, நீர், மாட்டின் உடல்நிலை ஆகியவற்றின் மூலமாக பாலில் கிருமிகள் கலக்குது. அதனால் பால் விரைவில் கெட்டுப்போகும் அபாயம் உருவாகுது. சுத்தமில்லாத பால் பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்தும். பாலில் கிருமிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது விரைவில் புளிச்சு கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் டைஃபாய்டு, டெப்தீரியா, வயிற்றுப்போக்கு, தொண்டைப்புண் போன்ற நோய்கள் மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புண்டு. அது மட்டும் இல்லாமல் பாலை வைத்து தயாரிக்கப்படும் தயிர், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம் போன்ற பொருட்களின் தரமும் பாதிக்கப்படும். அதனால் சுத்தமான பால் உற்பத்தி என்பது நுகர்வோரின் ஆரோக்கியத்திற்கும் விவசாயிகளின் வருமானத்திற்கும் ரொம்ப முக்கியம். தூய்மையான பால் உற்பத்திக்கான முதல் படி மாட்டு கொட்டையின் சுத்தம். பால் கறக்கிற இடம் நன்கு முறையாக கழுவி சுத்தமாக வச்சிருக்கணும். பால் கறப்பதற்கு முன்னாடி மாடுகளை தேய்த்தல், கொட்டையை வந்து கூட்டி பெருக்கிறது, மாடுகளுக்கு காய்ந்த தீவன வகையில் கொடுக்கறது போன்றவைகளால் சுற்றுப்புறச் சூழல் அசுத்தமடைந்து பாலில் நுண்ணுயிர்கள் சேர வாய்ப்புண்டு. அதனால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. மேலும் ஊறுகாய்ப்புல், சாணம் முதலியவற்றிற்கும் வாசனையை பால் எளிதில் கிரகிக்கும் தன்மை கொண்டது. பால் கறக்கும் போது இவ்வசுத்தங்களை குறுகிய வாயுள்ள பால் பாத்திரங்களால் ஓரளவு இது குறைக்க முடியும். கொட்டைகளில் ஈக்கள், கொசுக்கள் பரவாமல் தடுக்கணும். சாணம், சிறுநீர் போன்றவைகளில் அருகில் இருக்காதவாறு அப்புறப்படுத்தி அவ்வப்போது கழுவி கிருமிநாசினி தெளித்து தூய்மையாக வச்சுக்கணும். கொட்டைகளில் போதுமான காற்றோட்டமும் வெளிச்சமும் இருக்கணும். மழைநீர் தேங்காத வகையில் தரைய அமைக்கணும். மாடுகளோட உடல் சுத்தமும் ரொம்ப அவசியம். பால் கறப்பதற்கு முன்னாடி மடி, தொடைப்பகுதி, மாடோட பின்புறம் ஆகியவற்றை வெதுவெதுப்பான நீரால் கழுவணும். 1% பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலை பயன்படுத்தி மடியை சுத்தப்படுத்துவது நல்லது. மடியில் அதிக முடி இருந்தால் அதை வெற்றி அகற்றணும். மடியை கழுவிய பிறகு சுத்தமான காய்ந்த துணியால் நன்றாக துடைக்கணும். ஈரப்பதம் இருந்தால் பாலில் நீர் சொட்டி சேர்ந்து கிருமிகள் வளர வாய்ப்பு இருக்கும். பால் கறப்பவரின் தனிப்பட்ட சுகாதாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பால் கறப்பவர் வந்து குளிச்சுட்டு சுத்தமான உடை அணிஞ்சிருக்கணும். நகங்கள் நன்றாக வெட்டப்பட்டு சுத்தமாக இருக்கணும். கைகளை நன்றாக சோப்பால் கழுவி துடைச்ச பின்னே பால் கறக்கணும். இருமல், தும்மல், காய்ச்சல், தொண்டவலி போன்ற தொற்று நோய்கள் உள்ளவர்கள் கண்டிப்பாக பால் கறக்கக்கூடாது. பால் கறக்கும்போது பேசுறது, எச்சில் துப்புறது போன்ற பழக்கங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும். பால் கறக்கிற பாத்திரங்களும் மிகுந்த சுத்தத்துடன் இருக்கணும். பாலில் அதிகப்படியான நுண்ணுயிர்கள் பால் பாத்திரத்தின் மூலம்தான் சேருது. சரியாக சுத்தம் செய்யாத பாத்திரங்களில் கிருமிகள் பாத்திரத்தில் இருக்கிற சிறு பள்ளங்கள், விளிம்புகள் ஆகியவற்றில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால் பாலை கறப்பதற்கும் சேகரிப்பதற்கும் உபயோகப்படுத்துகிற பாத்திரங்கள் மடிப்பு, விளிம்பு, பள்ளங்கள் இல்லாமல் ஒரே அமைப்புள்ளதாக இருக்கணும். அப்பொழுதுதான் பாத்திரங்கள் சுத்தம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். பாத்திரங்கள் பொதுவாக அலுமினியம் இல்லைன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போன்ற பொருட்களால் செய்யப்பட்டிருக்கணும். பால் கறந்தவுடன் பாத்திரங்களை உடனடியாக குளிர்ந்த நீரில் அலசி பின்னர் வெந்நீரில் சுத்தம் செய்யணும். பால் பாத்திரங்களில் பொதுவாக பாலின் சத்துக்கள் எங்கேயாவது ஒட்டி கொண்டிருந்தால் அதைய சுத்தப்படுத்தணும். வழக்கமாக சோடா உப்பு, காஸ்டிக் சோடா, சோடியம் பாஸ்பேட் போன்ற ரசாயன பொருட்களை பயன்படுத்தலாம். ஆனால் பொதுவாக மக்கள் வந்து அதிகமாக வாஷிங் சோடா தான் பயன்படுத்துகிறாங்க. ஏனெனில் பாலில் உள்ள கொழுப்பு, புரதம், சர்க்கரை ஆகியவற்றை நீக்கும் தன்மை கொண்டது வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவை பொறுத்த வரைக்கும் 60°C தண்ணீரில் கலந்து பாத்திரத்தை கழுவி அலசணும். இது மட்டும் இல்லாமல் ஐடோஃபோர் போன்ற கிருமிநாசினி திராவம் கொண்டு சுத்தப்படுத்தலாம். பால் கறப்பதற்கு சற்று முன்பாக சோப்பு போன்று பால் பாத்திரங்களை கழுவக்கூடாது. ஏனெனில் சோப்பு ஒட்டி கழுவதால் பாலில் ஒவ்வாத வாசனை ஏற்படுத்திவிடும். அடுத்து பால் கறக்கும் முறை. பால் கறப்பது ஒரு கலை, அதற்கு அனுபவமும் நுட்பமும் தேவை. மாடுகளை மென்மையாகவும் அமைதியாகவும் கையாளணும். மாட்டை அடிக்கிறது, பயமுறுத்துறது, சத்தமிடுறது போன்றவற்றை பால் கறப்பு குறைஞ்சு போகும். அமைதியான சூழலில் பால் கறக்க வேண்டும். இதமான இசை கூட பால் சுரப்பை மேம்படுத்தும் என்று ஆய்வுகள் கூறுது. பால் கறக்கும் போது முழுக்கை முறையை பயன்படுத்தும் நல்லது, அதாவது ஃபுல் ஹேண்ட் மில்கிங். மடிக்காம்பை இழுத்து கறப்பது தவறான முறையாகும். இந்த மடிக்காம்பை இழுத்து கறப்பதால் மடிக்காம்பில் காயம் ஏற்படுத்தி மடிநோய் வருவதற்கு வழிவகுக்கும். முழுக்கை முறையில் அனைத்து விரல்களாலும் மடிக்காம்பை சுற்றி அழுத்துவதால் மாடுகளுக்கு கன்றுகள் பால் குடிக்கும் முறையை போன்று இருக்கும். பால் கறப்பதற்கு முன் வரும் சில துளிப்பாலில் கிருமிகள் அதிகமாக இருக்கும், அதாவது ஃபஸ்ட் மில்க்னு சொல்லுவோம். அந்த ஃபஸ்ட் மில்கில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் மில்க்கை வந்து நாம் கறந்து வெளியே போட்டுறணும். அதாவது பால் கறப்பதற்கு முன் வரும் முதல் சில துளிப்பாலில் கிருமிகள் அதிகமாக இருக்கும். எனவே அந்த பாலை தனியாக கறந்து விட்ட பிறகு மட்டுமே முக்கிய பாலை கறக்கணும். இதற்காக
இந்த முதல் கறக்கிற பால் வந்து நம்ம ஸ்ட்ரிப் கப் வச்சு கறக்கலாம். இந்த ஸ்ட்ரிப் கப் மூலமாக கறக்கிறதால அந்த பாலில் நம்ம என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது பாலில் வந்து மாற்றங்கள் ஏதாவது இருக்கா என்பதையும் கண்டறியலாம். பாலில் வந்து கட்டி, ரத்தம், நிறமாற்றம் போன்றவை இருந்தால் அது மறுநோயின் அறிகுறியாக இருக்கலாம்.

மறுநோய் அல்லது மாஸ்டிட்டிஸ் என்பது பால் பண்ணைகளை அதிக இழப்பை ஏற்படுத்தும் ஒரு நோயாகும். இது பால் உற்பத்தியும் பாலின் தரத்தையும் பாதிக்கும். மடிவீக்கம் உள்ள பாலில் வந்து பார்த்தோம்னா லாக்டோஸ், கேசின், கொழுப்பு, கால்சியம் அளவு குறைஞ்சு சோடியம் மற்றும் நுண்ணுயிர்கள் மைக்ரோப்ஸ் அளவு அதிகரிக்கும். இந்த மடிநோய் இருக்கா இல்லையான்னு பார்க்குறக்கு இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு நாம் பார்க்கலாம். இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் கொண்டு நம்ம மடி ஆரோக்கியத்தை மதிப்பிட முடியும். முக்கியமாக மடியில் ஏதாவது அலர்ச்சி ஏற்பட்டால் இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதன் மூலமாக நாம் மறைமுக மடிவீக்க நோயை ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டறிய முடியும். 1 மில்லி பாலில் 2 லட்சம் செல்கள் இருந்தால் அந்த பால் சாதாரண பாலாக கருதப்படுவது. அதுவே 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை இந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் இருந்தால் அது வந்து மறைமுக வடிவீக்க நோயாக இருக்கலாம். அந்த சோமாட்டிக் செல் கவுண்ட் 1 மில்லி லிட்டர் பாலில் 4 லட்சத்துக்கு மேல் இருந்தால் அது வந்து வெளிப்படியான மடிவீக்க நோய் இருப்பதாக கருதப்படுது. மடிவீக்க நோயை கட்டுப்படுத்த கொட்டகையை எப்பவுமே சுத்தமாக வச்சுருக்கணும், சரியான காற்றோட்டம் இருக்கணும், மடியை சுத்தமாக வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கட்டுத்தரையில் வந்து பார்த்தோம்னா எங்கேயாவது ஈரமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம சுண்ணாம்பு விடலாம். இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு முக்கியமாக நோயுற்ற கால்நடைகளோட பாலை பிரிக்கிறது அவசியம். பொதுவாக அதிகமாக பால் கறக்கிற மாடுகளுக்கு இந்த மடிநோய் வரும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா பால் கறந்த பிறகு அந்த மடிக்காம்பு தூரம் வந்து 20 நிமிடத்துக்கு மேலே மூடாமல் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா கிருமிகள் வந்து ஈஸியாக மடிக்குள்ளே போய் மடிநோயை ஏற்படுத்தும். அதனால் மடியை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும். இந்த நேரத்தில் அதாவது பால் கறந்த பிறகு 1-20 நிமிஷத்துக்கு மாடுகளை நம்ம படுக்க விடாமல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா தீவனம் கொடுத்து சாப்பிட பழக்கி வந்தால் மடிநோய் ஏற்படும் வாய்ப்புகளை நம்ம குறைக்கலாம். பால் கறந்த பிறகு மாட்டோட காம்புகளை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தயாரிப்பான டீட் ப்ரொடெக்ட் போன்ற ஸ்பேயர்கள் தெளிப்பதன் மூலமாக அந்த துவாரத்தின் மீது கிருமிகள் உள்ள செய்யாமல் அந்த மருந்துகள் வேலை செய்கின்றன. இல்லைன்னா பால் கறந்த பிறகு 1% பொட்டாசியம் பெர்மங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு சுத்தப்படுத்தி கழுவி விடலாம். மடிநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிஞ்சோம்னா நம்ம ஈஸியாக குணப்படுத்த முடியும். மடிநோய் முட்டை நிலையில் இருந்தால் உள்ளிருக்கும் கிருமிகள் பால் உற்பத்தி செய்யும் திசுக்களை அழித்துவிடும். இதைத்தான் நாம் காம்பு சோடையாகிவிட்டது என்று சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட மாடுகளில் பால் சுரக்காமல் இருந்தால் அதற்கு வலியும் வேதனையும் ஏற்படும். அதனால் பாலை மடியில் தங்க விடாமல் அடிக்கடி கறந்து விடுதல் நல்லது. கறவை மாடுகள் நோய் கண்டிருப்பின் அந்த மாடுகளை தனியாக பிரித்து வச்சு வைத்தியம் பார்த்தல் அவசியம். இவ்வாறு வைத்தியத்தில் இருக்கும் மாடுகளில் இருந்து பெறப்படும் பாலை மொத்த பாலோடு சேர்த்து விற்பனைக்கு அனுப்பக்கூடாது. ஏனெனில் வைத்தியத்துக்கு பயன்படுத்தும் மருந்துகளின் எச்சங்கள் பாலில் வெளிப்படும். இதனால் பாலின் தரம் வந்து பாதிக்கப்படும். அந்த பாலிருந்து செய்யப்படும் பொருட்களின் தரமும் பாதிக்கப்படும். பால் கறக்கும் நேரத்தையும் ஒழுங்காக பின்பற்றணும். தினமும் ஒரே நேரத்தில் பால் கறக்கணும். அடிக்கடி நேரத்தை மாற்றக்கூடாது. 10 லிட்டர் வரை பால் தரும் மாடுகளில் தினமும் 2 முறையும் 10 லிட்டர் வரை பால் தரும் மாடுகளில் தினமும் 3 முறை பால் கறக்கிறது நல்லது. பால் கறக்கும் போது தூசி பறக்கும் வைக்கோல் போன்ற தீவனங்களை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி தீவனங்களை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுக்கணும். அரை தீவனம் கொடுத்தால் மாடுகள் அமைதியாக இருக்கும். பால் கறக்கும் இடத்தில் தூசி இருந்தால் தண்ணீர் தெளித்து கட்டுப்படுத்த வேணும். பால் கறக்கிற வேலையை 8 நிமிடங்களுக்குள் முடிக்கணும். இப்போது பெரிய பண்ணைகளில் இயந்திரம் மூலமாக பால் கறக்கிறாங்க. அந்த இயந்திரம் வந்து வெட்டிட அழுத்தம் மூலமாக பால் கறக்குது. இந்த முறை வந்து பார்த்தோம்னா ரொம்ப சுத்தமானது. கறக்கிற பாலில் வெளிப்புற கிருமிகள் சேர்வது இது வந்து குறைக்குது. ஆனால் இயந்திரங்களை வந்து சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் அதுவே கிருமி பரவலுக்கு காரணமாகிவிடும். அதனால் ஒவ்வொரு முறையும் இயந்திரத்தை குளிர்ந்த நீர், வெந்நீர் மற்றும் கிருமிநாசினி மூலமாக நன்றாக சுத்தம் செய்யணும். பால் கறந்த பிறகு உடனடியாக வடிகட்டணும். அதுக்கு நாம் சுத்தமான மஸ்லின் துணி இல்லைன்னா நைலான் வடிகட்டியை பயன்படுத்தலாம். அதன் பிறகு பாலை உடனடியாக குளிர்விக்கணும். 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பாலை குளிர்விச்சோம்னா பாலை 24 மணி நேரம் வரை பாதுகாக்கலாம். புதிதாக கறக்கப்பட்ட பாலில் வெப்பநிலை சுமார் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இந்த வெப்பநிலையில் நுண்ணுயிர்கள் அதாவது மைக்ரோப்ஸ் வளர்ச்சிக்கு ரொம்ப ஏற்றது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பாலை குளிர்விக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குளிர்விக்கணும். குளிர்விக்காமல் பாலை ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தால் சில மணி நேரங்களே பாலில் பாக்டீரியாக்கள் வேகமாக பரவிவிடும். அப்படி குளிர்விக்க முடியலன்னா பாலை வந்து நம்ம பதப்படுத்தணும். அதுக்கு வந்து இங்கிலீஷில் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டரைசேஷன் என்பது பாலில் உள்ள தீங்கு விளைவிக்கும் கிருமிகளை அளிக்கும் ஒரு முக்கிய செயல்முறையாகும். இந்த பாஸ்டரைசேஷன் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 63 டிகிரி செல்சியஸில் அரை மணி நேரமும் இல்லைன்னா 72 டிகிரி செல்சியஸில் 5 நொடிகளிலும் பாலை சூடு செய்யணும். பின்னர் உடனடியாக குளிர்விக்கணும். இதன் மூலம் பால் நீண்ட நாட்கள் பாதுகாப்பாக இருக்கும். இது வந்து நம்ம நடைமுறையில் பண்ணது கொஞ்சம் சிரமம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா பாலை வந்து 100 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணி வச்சுருக்கலாம். தூய்மையான பால் உற்பத்தியில் மாட்டின் ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். காச நோய், புரூசலோசிஸ் போன்ற மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் மாடுகள் இருக்கக்கூடாது. கால்நடை மருத்துவின் ஆலோசனைப்படி தடுப்பூசிகள் மற்றும் பரிசோதனைகள் செய்யணும். மருத்துவ சிகிச்சை பெறும் மாடுகளோட பாலை தனியாக வைக்கணும். குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மருந்து பயன்படுத்தும் காலத்தில் அந்த பாலை மனிதர்கள் கொடுக்கவே கூடாது. மாடுகளுக்கு வந்து நம்ம எப்போதுமே தரமான தீவனம் இருக்கணும். பூஞ்சை பிடித்த தீவனம், பூச்சிக்கொல்லி மருந்து கலந்த தீவனம், நச்சுத்தன்மை கொண்ட தீவனங்கள் தவிர்க்கப்படணும். தரமான சமச்சீர் தீவனம் கொடுத்தால் நம்மளுக்கு நல்ல தரமான பால் கிடைக்கும். பால் என்பது மிக எளிதில் கிடக்கூடிய உணவுப் பொருள். அதனால் பால் கறக்கும்

0: தருணத்திலிருந்து சுகாதார முறைகளை கடைபிடிக்கணும். அடட் டு டேபிள், அதாவது மடியிலிருந்து மேசை வரை என்ற கொள்கையின்படி ஒவ்வொரு கட்டத்திலும் தூய்மையை நாம் உறுதி செய்யணும். பொதுவாக கறந்த பால் அடிக்கடி வேறு பாத்திரங்களுக்கு மாற்றக்கூடாது. கறந்த பால் உடனே மூடி வைக்கணும். 6 மணி நேரத்துக்குள்ளே விற்பனை செய்யணும். அப்படி 6 மணி நேரத்துக்குள்ளே நம்ம விற்பனை செய்ய முடியாட்டி 5 டிகிரி வெப்பநிலைக்கு குளிர்விக்கணும். பொதுவாக காலையில் கறந்த பாலை மாலையிலும் மாலையில் கறந்த பாலை மறுநாள் காலையிலும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் பாலை 5 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம குளிர் வைக்கணும். குளிர்வித்த பாலை நம்ம 24 மணி நேரம் வரை கிடாமல் பாதுகாக்கலாம். பால் குளிர்விட்டுப்படும் போது பாலில் உள்ள பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுவதில்லை, ஆனால் எண்ணிக்கை அதிகமாகாமல் கட்டுப்படுத்தப்படுது. முடிவாக சொல்ல வேண்டும்னா, தூய்மையான பால் உற்பத்தி என்பது விவசாயிகளின் கடமை மட்டுமல்ல, அது சமூக பொறுப்பும் கூட. நமது பாலை குழந்தைகள், நோயாளிகள், முதியவர்கள் அனைவரும் குடிக்கிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளணும். சுத்தமான பால் உற்பத்தி செய்தால் மட்டுமே நுகர்வோரின் நம்பிக்கையை பெற முடியும். நல்ல தரமான பால் அதிக விலைக்கு விற்பனையாகும். மடிநோய் போன்ற பிரச்சனைகள் குறையும். பால் கெடுதல் குறைந்து லாபம் அதிகரிக்கும். எனவே சுத்தமான கொட்டகை, சுகாதாரமான கறவை, தரமான பால் என்ற கொள்கையை ஒவ்வொரு பால் உற்பத்தியாளரும் கடைபிடிக்க வேண்டும். தூய்மையான பால், ஆரோக்கியமான மக்கள், வளமான விவசாயி என்பது நமது இலக்காக இருக்க வேண்டும்.
1: புரத சத்தும் கிடைக்கணும், நான் புரிஞ்சுக்கோங்க சொல்லுற பயிறு வகை தீவனத்த பயிரிட்டு விளையவை.
2: இதுவரை தூய்மையான பால் உற்பத்திக்கு கறவை மாடு வளர்ப்போர், பால் கறப்போர் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை எடுத்துரைத்தார் கரூர் பண்டிதகாரன் புதூர் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மைய தலைவர் முனைவர் கே எம் சக்திவேல் அவர்கள்.

நேரம் 2:30. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்கவிருப்பது திரை களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள், காவிய கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ வரிகளோடு திரைக்களஞ்சியமாய் வளம் வருகின்றன. கவிஞரின் தத்துவ வரிகள் மனதை விட்டு என்றும் நீங்காது. மனதை தொட்ட வரிகள் எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனமிருக்கு. ஆசைமுகம் படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நம்மையும் பாரு நாடே சிரிக்கும். எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.

0: இருக்கு, எத்தனை பெரிய அறிவு இருக்கு, எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு.
1: வாழ்க்கையுடன் இணைந்தது மனத்துள் வாழ்வது. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும். ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி லீலா குழுவினர் பாடியிருப்பது.

பாச வரிகள் இவை. தாய்பாசம் பற்றிய கவிஞரின் அன்பு வரிகளாய் என் மனதில் தங்கியது. அம்மா என்றால் அன்பு. அடிமை பெண் படத்திலிருந்து ஜெயலலிதா பாடியிருக்கும் பாடல்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். புதுக்கோட்டை கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் தொகுப்பில் காவிய கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ வரிகளோடு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையை ரசிக்கும் உள்ளம், தேசபக்தி கொண்ட கவிஞனின் கலை வரிகள் கனவிலும் வாழும் மனதில் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. அன்பேவா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல்.

நவராத்திரி 9 நாட்களையும் ஒரே பாடலில் தந்து பக்தி பரவசமாக்கியது கவிஞரின் வரிகள். நவராத்திரி படத்திலிருந்து பி. சுஷீலாவின் குரலில்

0: அத்திக்காய் ஆலங்காய் வெண்ணிலவே என மனதை காயப்படுத்திய கவிஞரின் சந்த வரிகள் மகிழ்ச்சியை சொந்தமாக்கியது. பலே பாண்டியா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, பி பி ஸ்ரீனிவாஸ், ஜமுனாராணி குரல்களில்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

சிறுஜி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்களஞ்சியம். இன்றைய நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை கீரனூர் எஸ் ஏ சாமி அவர்களின் தொகுப்பில் பாடல்கள், காவிய கவிஞர் கண்ணதாசனின் தத்துவ வரிகளோடு திரைக்களஞ்சியமாய் அலங்கரித்தது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 3 மணி. மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் இன்று மாலை 5:30 மணிக்கு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
3: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசை தூரல். அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் செய்தி அனுப்பியிருக்காங்க திருச்சி குமரநகர்லேருந்து எஸ் லட்சுமி. இன்று மங்கை விளக்கம் நிகழ்ச்சியில் கலையரசி தோழிகளிடம் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைத்த பாராட்டு என்ன என்று கேட்டு உரையாட அழைப்பு விடுத்தார். புதுகை வசந்தி வைத்த வத்தக்குழம்புக்கு கிடைத்த பாராட்டையும், கண்டோன்மெண்ட் ராஜம்மாள் சமைத்தால் ஒரே மணக்கம் என்று பாராட்டு கிடைத்ததையும் பகிர்ந்தனர். கொஞ்ச நாள் முன்பு ஒரு பெண் என்னிடம், நீங்கள் போட்டிருக்கும் இந்த பச்சைக்கல் மூக்குத்தி அழகாக உள்ளது என்று பாராட்டினர். அது மரகத பச்சைக்கல் என்று அவரிடம் சொன்னேன். என்னுடைய மூக்குத்தி நானே டிசைன் செய்து ஆர்டர் கொடுத்து செய்தேன். அதை கவனித்து இதுபோல் பாராட்டி எனக்கு மகிழ்ச்சி அடிச்சதுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் பங்கு பெறலனாலும் அவங்களோட அந்த மகிழ்ச்சியை நம்ம கூட பகிர்ந்திருக்காங்க. சின்ன விஷயம்தான் பாராட்டுவது, அதை பெறுபவருக்கு அது பெரிய விஷயம். பாராட்டுக்கள் கலையரசி பாடல்களும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாடலையும் சொல்லியிருக்காங்க. மதுரை கீதம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கிய சரவணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பாடல் பற்றியும் குறிப்புகள் கொடுத்தார். நினைப்பது நிறைவேறும் பாடல் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கும்பகோணத்திலிருந்து பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி நேதாஜி நகர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திற்கு வணக்கங்கள். இன்று மதியம் 12 மணிக்கு மங்கை உலகத்தில் சகோதரி கலையரசி அவர்கள் தோழிகளுடன் சிறப்பாக உரையாற்றினார். தோழிகளும் அறிவிப்பாளர் கொடுத்த தலைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பாடல்கள் ரசிக்கும்படி இருந்தன. மதியம் 1 மணிக்கு சரவணன் அவர்கள் 1950, 1960, 1970களில் வந்த பாடல்களை நேயர்களின் விருப்ப பாடல்களை வழங்கி மகிழ்வித்தார்கள். கேட்டு ரசித்தும் சிறப்புடன் தொகுத்து வழங்கிய கலையரசிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல காலை மலர் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பெல் டவுன்ஷிப் ராமலட்சுமி அனுப்பியிருக்காங்க. காலை மலர் நிகழ்ச்சியில் நேற்று அதாவது 7ஆம் தேதி அன்று அர்ச்சனா அவர்கள், ரவை ஒன்றுதான், கேசரி உப்புமா என்று ரவையில் எதை செய்தாலும் டாப்பில் இருக்கும், எல்லோரும் விரும்புவது கேசரிதான் என்று சொன்னார்கள். எனக்கு அப்போ மனதில் தோன்றியது, வானொலி பெட்டி ஒன்று தான், ஆனால் நாங்கள் எல்லோரும் விரும்புவது நம்ம ரெயின்போ பண்பலை தான். காலை மலரில் ஒழித்த அனைத்தும் அருமை, நன்றி மேடம். அடுத்து அன்பு நெஞ்சங்களே என்ற இதே ராகம் நிகழ்ச்சியை வழங்கிய மரியாவிற்கும் நன்றி. குதூகலத்துடன் வந்த குழந்தைகள் பங்கு பெற்ற வசந்த அழைப்பு நிகழ்ச்சியும் அருமை பாராட்டுக்கள். அர்ச்சனா பண்பலைக்கு நன்றி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க இந்த நேர்கள். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருங்கள். இது இசை தூரல்.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது.

0: தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். வானொலிக்கு 90 சிறப்பு நாடக போட்டி. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இத்தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்துள்ளது. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை களங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

கவிதைத்துறை நிகழ்ச்சியில் நேயர்களோட விமர்சன கடிதங்களை படிக்கலாம். கோகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அனுப்பியிருக்கும் இந்த கடிதம். 2ஆம் தேதி மதுரை கீதம் நிகழ்ச்சி கேட்டும் அனைத்து பாடல்களும் தேன் அமுதம் ஊரார் உறங்கையிலே என்ற பாடல் மிக அருமை. அடுத்தது மனதை விட்டு நீங்கவே இல்லை நல்ல பாடலை தேர்வு செய்து கேட்ட நமது நேயர்களுக்கும் ஒலிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் மனமார்ந்த பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அவங்களோட மற்றொரு கடிதம் அன்றைய நிகழ்ச்சிக்கான வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் தமிழோடு விளையாட கேட்டோம் இரு பெண் அறிவிப்பாளர்கள் மிக சிறப்பாக நேயர்களிடம் நகைச்சுவையாக கேள்வி கேட்டு தமிழ் பேச வைத்தது அருமை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பு நேயர்களுக்கும் நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள். 3ஆம் தேதி ஞாபகம் மருதிய நிகழ்ச்சி கேட்டோம் பொண்ணுக்கு தங்க மனசு படத்திலிருந்து தஞ்சாவூர் சீமையில் என்ற பாடல் ஒரு நேயர் கேட்டிருந்தார். அந்த பாடல் முழுமையாக ஒளிபரப்ப முடியவில்லை. பாடலை கேட்ட மாதிரியே இல்லை, நல்ல பாடலை முழுமையாக ஒளிபரப்புங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல காவிரி நகர் புதுக்கோட்டையிலிருந்து இந்த கடிதம் கதிரேசன் சதாசிவம் ரமணி ராஜகோபால் செல்வம் அனுப்பியிருக்காங்க. 5ஆம் தேதி அன்று காலை மலர் நிகழ்ச்சி கேட்டோம் மிக அருமை. 8 மணிக்கு இரவு இசை இனிமை பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அதில் வந்த பாடல்களை குறிப்பிட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இனிய ராகம் நிகழ்ச்சியும் அருமை, அதோட பாடல்களும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. 10 மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மிக சிறப்பாக வலம் வந்தது அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. நேர்களே, உங்களோட விமர்சன கடிதங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கு. இசைத்துறலோடு இணைந்திருங்கள்.

ஜேஎஃப்எம் ரெயின்போ 102.17 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இசைத்தூரல், இசைத்தூரல்ல நேயர்களோட கடிதங்கள் வலம் வந்துட்டு இருக்கு. அடுத்ததா வரக்கூடிய இந்த கடிதம் அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்கள் சங்கிலியாண்டபுரத்திலிருந்து மணிமேகலை ராஜா, பிரபு, செல்வி, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி, மகாதேவன் அனுப்பியிருக்காங்க. 26/5/2026 அன்றைய நிகழ்ச்சிக்காக காலை ஆலய உலா நிகழ்ச்சி, தஞ்சாவூர் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் பிரகஸ்பதி குரு பயிற்சி விழாவின் நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் விழாவின் வர்ணனை மிக அழகாக தொகுத்து வழங்கிய சாந்தி மற்றும் கமலா இருவருக்கும், விஜயலட்சுமி மேடம் அவர்களுக்கும், இயக்குநர் ஆர் வி சார் அவர்களுக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அன்று உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் ஜெயந்தி அவர்கள் வழங்கிய பாடல்கள் சூப்பர், அருமையான பாடல்களை நேயர்களும் கேட்டார்கள், வாழ்த்துக்கள். இசைத்தூரலை வழங்கிய அதிபதி நிறைய தகவல்கள் மின்னஞ்சல் என கொடுத்தார், வாழ்த்துக்கள். நான் எழுதிய 5 கடிதங்கள்

0: படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அன்று வந்திருந்தா கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. மங்கையுலகம் நிகழ்ச்சியில் பதப்படுத்தும் உணவுகளை பற்றி பேச சொன்னார் அதிசார். நேயரும் பேசினார்கள், பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. அன்று வண்ணக்கோலம் நிகழ்ச்சியில் மனோ சார் அதிசார் கூட்டணியில தமிழோடு விளையாடு சூப்பர், நானும் பங்கு பெற்றேன் விளையாட்டில், அனைவருக்கும் பாராட்டுக்கள். அன்று பொன்மாலையில் அழகான பாடல்களை கவிதைகளோடு வழங்கினார் மனோ. பண்பலைனா மாஸ்தான், வானொலினா கெத்துத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேயர்கள்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
2: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்.
1: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: உலக பெருங்கடல் தினத்தை ஒட்டி நம்மோடு இணைகிறார் கடல் உயிரின ஆராய்ச்சியாளர் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் 8 இன்று உலக பெருங்கடல் நாள். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிவிப்பினுடைய சார்பில் இது வந்து பல வருஷங்களா கொண்டாடப்படுது. இந்த ஆண்டுக்கான மைய கருத்தா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு தெரிந்த உலகத்துக்கு அப்பால் நமது பெருங்கடலுடன் ஒரு புதிய உறவை உருவாக்குதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. முதல்ல நமக்கு தெரிந்த உலகத்துக்கு அப்பால் அப்படின்னா, நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அல்லது புரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பெருங்கடல்கள்ல நடந்திருக்கக்கூடிய முழு ஆராய்ச்சிகள், முழுமையா அந்த ஒரு கடல் பகுதியை வந்து புரிஞ்சுக்கிறது, அதாவது அதனுடைய பிசிக்கல், கெமிக்கல், பயாலாஜிக்கல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அதாவது அதனுடைய அந்த பௌதீக இருப்பு அப்படிங்கிறது, வேதி அம்சங்கள் அப்படிங்கிறது, உயிரியல் சார்ந்த அம்சங்கள், இது எல்லாத்தையுமா சேர்ந்து புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா, அந்த பெருங்கடல் பகுதிகளில் எந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்த மாதிரி முழுமையா புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப எண்ணிக்கை குறைவு. அதிலும் குறிப்பாக மேலே இருக்கக்கூடிய நீர் அடுக்குகள்லயாவது நம்ம ஓரளவு ஆராய்ச்சிகள் நடத்தி முடிச்சிட்டோம். கடலினுடைய தரைப்பகுதியில நடந்து நிற்கக்கூடிய ஆராய்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதற்கு நிறைய காரணங்களும் இருக்கு. நமக்கு வந்து எல்லா நேரங்கள்லயும் அந்த கடலினுடைய தரைப்பகுதி, ஆழமான பகுதிகள்லாம் ஆராய்ச்சி செய்ய முடியாது, அதற்கு செலவு அதிகம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய காரணங்கள் இருக்கு. ஆகவே நமக்கு தெரிந்த அந்த பெருங்கடல் உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் முழுமையாக ஆராய்ச்சி செய்து முடிப்பது அப்படிங்கிறது மையக்கருத்தினுடைய முதல் பாதி அப்படிங்கறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இரண்டாவது, பெருங்கடலுக்கும் நமக்குமான ஒரு புதிய உறவை உருவாக்குதல் அப்படிங்கிறது. கடற்கரை அப்படிங்கறத சாதாரண மனிதர்கள் எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுல இருந்து அந்த புதிய உறவை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடற்கரை அப்படிங்கிறது நிச்சயமா அனைவருக்குமான ஒரு பகுதி, கேளிக்கைக்குரிய பகுதி, மன நிம்மதிக்கு, மன மகிழ்ச்சிக்கான ஒரு பகுதி. இன்னும் சொல்ல போனா எல்லா இடங்களுமே காசு கொடுத்தால்தான் அணுக முடியக்கூடிய இடங்களா இருக்க ஒரு மாறிட்ட ஒரு காலகட்டத்தில், காசு இல்லாம நடுத்தர வர்க்க மக்களும் கூட எந்த ஒரு காசையும் செலவு பண்ணாம ஒரு குடும்பத்தோட போயிட்டு வரக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடிய மிக சில இடங்கள்ல இந்த கடற்கரையும் ஒண்ணு. அதை நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். அதிலும் குறிப்பா இந்த மாதிரியான கோடை காலத்துல இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியான காற்று நம்ம வந்து சேரக்கூடிய முக்கியமான இடம் கடற்கரை பகுதி. அதை நான் நிச்சயமா ஒத்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல இந்த கடற்கரை அப்படிங்கிறது ஒரு வாழிடமாகவும் இருக்கு. அதையும் சேர்த்து அந்த ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் கடற்கரையை நாம் பயன்படுத்துவது அப்படிங்கறதுல இருந்து இந்த புதிய உறவு அப்படிங்கறத நம்ம உருவாக்க ஆரம்பிக்கணும். அதை தாண்டி உலகளாவிய அரசுகள், மத்திய அரசு, மாநில அரசு அப்படிங்கறது அந்த கட்டத்தெல்லாம் தாண்டி உலகளாவிய அரசுகளுமே கடலை எப்படி பாக்குது அப்படிங்கிற அந்த பார்வை மாறணும். எல்லா நிலப்பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வளங்கள், கனிமம் எல்லாத்தையும் எடுத்து முடிச்ச பிறகு இதுக்கு மேல இங்க கனிமம் எடுக்க முடியாது, அப்ப அடுத்தது கடலுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரியான பார்வையோ, அல்லது கடல்ல வந்து குப்பை தொட்டியா பயன்படுத்துறது, அதாவது இருக்கிற குப்பையை வந்து நிலத்துல போட்டா பிரச்சனை ஆயிடும், அதை வந்து கடல்ல போட்டா நமக்கு வந்து பெருசா பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரியானதாகவோ, அல்லது எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட கடற்பகுதிகளை மனித இனத்தின் பொது வளமாக பேணுவது அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை நோக்கி நகராம அதை வெறும் லாப நோக்கில பாக்குறது அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தெரிந்தும் தெரியாமலும் ஒரு லாப நோக்கத்திற்காக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாத்திலிருந்தும் விடுபடுவது அப்படிங்கிறது அரச கொசுகள் கடலினுடன் தங்களுக்கான உறவை ஒரு முறை மறுசீராய்வு

0: செய்து மீட்டுருவாக்கம் செய்வதில் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் ஒரு கடல் நாள் அப்படிங்கிறதுல இவ்வளோ தீவிரமான விஷயங்களை பேசுறது எவ்வளோ முக்கியமோ, கடல் அப்படிங்கிற இந்த ஒரு அழகான பார்க்க பார்க்க சலிக்காத இந்த ஒரு வாழிடத்தின் அந்த எழிலை நாம் மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்ப்பதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில்வியா ஏல் அப்படின்னு சொல்லி ஒரு புகழ்பெற்ற கடல்சார் ஆராய்ச்சியாளர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடல் இல்லை அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய எந்த விதமான இயற்கை வாழிடமும் நல்லா இருக்க முடியாது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், நீலம் இல்லாமல் பச்சை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீலம் இல்லாமல் பச்சை இல்லை, நானும் அதையே தான் சொல்கிறேன். கடலை எவ்வளோ ரசிக்கிறோமோ அந்த அளவுக்கு கடலை நாம் பாதுகாக்கவும் வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நாமே நினைவூட்டி கொள்வதற்காக இந்த உலக பெருங்கடல் நாளை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உலக பெருங்கடல் நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை உலக பெருங்கடல் தினத்திற்காக நம்மோடு இணைந்திருந்தார் கடல் உயிரின ஆராய்ச்சியாளர் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: மூன்று மணி 50 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரலோடு. இசைத்துறை நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய இந்த கடிதம் அனுப்பியிருக்காங்க ஏர்போர்ட்லேருந்து தாமஸ். 1ஆம் தேதி வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி கேட்டோம், மிக சிறப்பாக இருந்தது. அந்த பாடல்கள் நிகழ்ச்சி அனைத்துமே சிறப்பாக இருந்தது. நாள் மலர் கேட்டோம், மிக அருமை. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுக்கள் சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி பொன்மாலை நிகழ்ச்சி கேட்டோம், பாடல்கள் வழங்கிய அறிவிப்பாளருக்கும் நன்றி. இரவு இசை இனிமை கேட்டோம், இளையராஜா இசையில் அமைத்த பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. ஞாபகம் மருதி நிகழ்ச்சி மிக சிறப்பு, குரல் பதிவு மூலமாக நேயர்கள் கேட்ட பாடல்கள் ஒளிபரப்பானது. எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டும் சிறப்பாக இருந்தது. 3ஆம் தேதி ஒளிபரப்பிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல 3ஆம் தேதி வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் 5-1 விளையாட்டு சகோதரர் கோபால் அவர்கள், அதிபதி இருவரும் நன்றாக நிகழ்ச்சியை கொண்டு சென்றார்கள். இரவு இசை இனிமை கேட்டும் பாடல்கள் அருமை. எனக்கு பிடித்த பாடலை குழந்தைகள் அதாவது ஒரு நேயர் கேட்டாராம், அதுவும் சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. நேயர்கள் கேட்ட பாடலும் மிக இனிமை. 4ஆம் தேதி நாள் மலர் நிகழ்ச்சி கேட்டோம், மிக சிறப்பு. பாடல்கள் அனைத்தும் வழங்கிய செய்திகளும் சிறப்பாக இருந்தது. அன்று சித்த மருத்துவர் காமராஜ் அவர்கள் உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி. 9 மணி வசந்தாளிப்பு நிகழ்ச்சியில் என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மூலிகை சாப்பிடலாம், எது குணமாகும்ன்ற அந்த நிகழ்ச்சி பற்றி சொன்னது மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 5ஆம் தேதி அன்று எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. தொடர்ந்து வந்த பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பலைக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மிக சிறப்பான தகவல்கள், அருமை கடிதங்கள் வாசிக்கப்பட்டதும் சிறப்பு. இசைத்துறை நிகழ்ச்சியில் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தோகைமலையிலிருந்து அனுப்பியிருக்காங்க இந்த கடிதம் மணிகண்டன். நாங்கள் முயலை பற்றி பேசினோம், அந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்பில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்ட்டுருக்காங்க. அதே செய்தியை தான் ராணிங்கிறவங்களும் அனுப்பியிருக்காங்க. கண்ணம்மா ஆவூர்லேருந்து, ரத்னகுமார் அவர்கள் முயலை பற்றி பேசியது வானொலியில் கேட்டோம். இந்த செய்திகள், அதாவது முயலை பற்றிய செய்தியை வந்து நாங்கள் மறுபடியும் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் இந்த கடிதம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் செல்வராஜ் அனுப்பியிருக்கும் கடிதம் இது. 31ஆம் தேதி ஞாபகம், அதாவது காதோடு நான் பேசுவேன். தமிழ் மண்ணின் கூத்து நாடகம் கடவுளோடு கேட்க சொல்லப்பட்டவை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றிய உலகு என்பதை உணர்த்தும் மொழியை தமிழ் நூலாக்கி பல நூற்றாண்டுகளாக வள்ளுவ நெறியும் சிலப்பதிகாரம் மகாபாரதம் முத்தமிழ் எத்தனை வகையோ இருந்தாலும்

நம் முன்னோர்கள் எழுதி வைத்த ஓலையிலும் சிலை வடிவங்களும் கல்வெட்டுகளிலும் காவிய புலவர்களின் எழுத்தாணையில் பிரதிபலித்த கற்றது கையளவு, இனி காணப்போவது உலக அளவு என்பதை இதயம் மொழிபெயர்க்கும். வரலாற்று பாதையின் தெளிவான குரலே உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் என்பது நமக்கு சொல்லிக் கொடுத்த எதிர் ஒளிதான். திருச்சி வானொலி நிலையம் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1939 திருச்சிக்கு வந்த இதுதான் வானொலி கதை. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து 16 மே மாதம் அன்று நம்மளோட நிலையமானது தொடங்கப்பட்டது. சைக்கிளில் வந்து பாகவதர் நிகழ்ச்சிக்கு வந்தார்கள் அப்படின்ற தகவல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை பற்றியும் நம்ம வானொலியை பற்றியும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க இந்த நேயர்கள். பல நிகழ்ச்சிகளும் நேயர்களுக்காகவே வந்து கொண்டிருக்கிறது. தேசத்தையும் நேசிக்கும் ஒளிபரப்பும் நமது வானொலி நிலையம் அற்புத பொக்கிசப்பெட்டி என்றே பாராட்டுகிறேன் சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க இந்த நேயர். சங்கிலியாண்டபுரம் ராஜா மணிமேகலை இவங்க அனுப்பியிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து பிரபு, பத்மஸ்ரீ, திருமூர்த்தி இவங்களும் இந்த கடிதம் 22 அன்று மங்கையுலகம் நிகழ்ச்சியில் வந்த தோழிகள் மிக சிறப்பாக பேசினார்கள். அதிபதி அவர்களும் நிகழ்ச்சியை சிறப்பாக்கினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோலம் நிகழ்ச்சியும் சிறப்பாக இருந்தது. பிரியா மற்றும் அதிபதி கூட்டணியில் விளையாட்டு செம சூப்பர். இசைத்துறல் மங்கை உலகம் வழங்கிய அதிபதிக்கும் ராஜிமேடத்திற்கும் பாராட்டுகள். 23 அன்று சொல்லியிருக்காங்க. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியும் கலகலப்பாக சென்றது. பொன்மாலை பாடல்களை அழகாக வழங்கிய கௌதம் சார்க்கு வாழ்த்துக்கள். இசைத்துறலில் தகவல் மின்னஞ்சல் மிக அழகாக வாசித்த யோகேஸ்வரி அவர்களுக்கு மற்றும் வண்ணக்கோலங்களில் குறுக்கெழுத்து போட்டி செமையாக வழங்கிய நமது அறிவிப்பாளர்கள் இருவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இசைத்தூரல். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு தன்னம்பிக்கை மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல் ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாக அவர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றார். அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு காதோலி கருவிகளையும் பட்டா மற்றும் நிதி உதவிகளையும் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி வழங்கினார். இக்கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 488 மனுக்கள் பெறப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் காலத்தில் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நவீன பாதுகாப்பு கருவிகள், தீயணைக்கும் கருவி உள்ளிட்டவற்றின் பயன்பாடு குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. முன்னதாக ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இன்று விளையாட்டை தொடர்ந்த நிலையில் 152 ரன்னுக்கே ஆட்டமிழந்தது. இதனையடுத்து ஃபாலோ ஆன் முறையில் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் கேட்டிருப்பது வசந்த் அண்ட் கோவின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு இணைஞ்சிருக்கோம் வண்ண கோலங்கள்ல. இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னாவே தெரிஞ்ச விஷயம்தான்,
1: கண்டுபிடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி நம்ம நேயர்களோட சேர்ந்து விளையாட போறோம்.
0: எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா,
1: நம்ம கேட்கக்கூடிய வினாக்களுக்கு விடையை கண்டுபிடிக்க வேண்டியதுதான்.
0: ஆமா, ஏங்க இருங்க, நான் தொலைச்ச பொருளை என்ன கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளே கேள்வி கேட்க வந்துட்டீங்க, அந்த மாதிரிதான். ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன, எந்த நபர், எந்த இடம், எந்த நிகழ்வு, இதுதான் இதை சார்ந்துதான் கேள்விகள் இருக்க போகுது. ரொம்ப எளிமையா தான் இருக்கும், ஏன்னா கொடுக்கக்கூடிய குறிப்புகள் அந்த மாதிரி, அதை வச்சு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் உடனே என்ன பண்ணணும்,
1: 4311 இந்த எண்ணுக்கு உங்களோட மணியை தட்டி விடுங்க. அடுத்ததா நம்ம அறிமுக நேயர்கள், இது வரைக்கும் நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கேன், ஒரு நாள் கூட பங்கேற்கல அப்படின்றவங்க 4311 இந்த எண்ணுக்கு வரலாம்.

0: கிளவி.
1: ஏன் கோச்சிட்டு போதியா?

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: வண்ணக்கோளங்கள் கேட்டிருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கண்டுபிடி கண்டுபிடின்னு சொன்னோடனே ஆகா ஓடி ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி இதுவும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு முதல் நேரா களத்துல இறங்கியிருக்காங்க. யார் எங்கன்னு பார்த்தலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: இணைப்புல இருக்கீங்க?
0: யார் இங்கிருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துங்க?
2: நாகப்பட்டினத்திலிருந்து ராமையன்.
0: ஓகே, நீங்க கேள்வி தயாராகிங்களா பதில் சொல்ல?
2: சொல்லுங்க.
0: இது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட கேள்விதான், சரிங்களா? எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவரு. அதுக்கான க்ளூவை நான் கொடுக்குறேன், யார் அந்த நபர் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சரி. இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நடிகர் மட்டும் இல்ல, தயாரிப்பாளர், எழுத்தாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், இப்படி பல துறைகள்ல முத்திரை பதித்தவர். மௌன படங்களோட மன்னன் அப்படின்னு இவருக்கு ஒரு சிறப்பு பேரும் இருக்கு. அதாவது என்ன, வசனங்கள்லாம் இல்லாம அதோட அவரோட உடல் அசைவுலையும் முக பாவனையிலையும் உலகையே சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர். இன்னொரு க்ளூ, சரிங்களா? அடடா, பாருங்க, நீங்க க்ளூவே சொல்ல வேணாங்க, எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டாரு. இருந்தாலும் இன்னொரு க்ளூவை நான் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரோட முதல் பேசும் படம் 1940 வெளியான தி கிரேட் டிக்டேட்டர். இதுதான் இவர் நடித்த முழு நீல பேசும் படம், முதல் படம். இப்ப இது யாரா இருக்கும் இவரு அப்படின்னு நீங்க நேர்களே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வாங்க 43 1 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1. அடடா, எனக்கு தெரியுங்க பதிலு அப்படின்னு அடுத்து நேரா களை இறங்குறாங்களா அப்படின்றத காத்திருந்துதான் பாக்கணும் போல.
1: வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், யாருங்கதுமா?
3: அந்த இசையமைப்பாளர் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் கொடுத்தீங்கல்ல, அவங்க வந்து டி ராஜேந்தர்.
0: டி ராஜேந்திரா தான் இருக்கும் அப்படின்றீங்க? முதல் பேசும் படத்துல அவர் தான் நடிச்சிருக்காரா? அப்படியா சொல்றீங்க? 40 வந்துட்டாரா?
3: 40 வந்தது தப்புமா?
0: எல்லாருக்குமே பிடிக்கும். ஆமா,
1: எல்லாருக்குமே அப்படின்னா முதல் முதல்ல அவரு ஞாபகம் தான் வரும்.
0: ஆமா,
1: அவர் அப்படியே அந்த பாவலா பண்ணியே வந்து அசத்தி இருப்பாரு பாருங்க.
3: என்எஸ் கிருஷ்ணனா?
0: இல்லீங்களே, பரவாயில்ல, நல்ல முயற்சி தாங்கம்மா. நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து.

0: யார் இதற்கான பதிலை சொல்கிறாங்க அப்படின்றத சரிங்களா, மறுபடியும் கேள்வி ஒரு தடவை சொல்லிடுறேன் நான், அதுக்கான குறிப்புகளை கொடுத்துட்றேன் சரிங்களா. இவர் பார்த்தீங்கனாக்கா நடிகர் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர், எழுத்தாளர், இயக்குனர், இசையமைப்பாளர், இப்படி பல துறைகளில் முத்திரை பதித்தவர். மௌன படங்களோட மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசும் படங்கள் வருவதற்கு முந்தைய மௌனப்பட காலத்தில் வசனங்கள் இல்லாமலேயே தன்னோட உடல் அசைவாலையும் முக பாவனையாலையும் உலகையே சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சவர். இவர் நடித்த முதல் பேசும் படம் 1940 வெளியான தி கிரேட் டிக்டேட்டர். இந்த மூணு க்ளூவை வச்சு தான் நீங்கள் இது யார் அவர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா என்ன பண்ணணும்? சொல்லி நான்கு. ஆஹா, பாருங்க நான் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. ஆமா, வணக்கம், யாரு?
1: வணக்கம், நான் செல்வன் இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன், கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: விடைய? சார்லி சாப்ளைன்.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். அதாவது இப்ப அதாவது என்னன்னா எக்ஸ்ட்ரா தொப்பி, பெரம்புக்குச்சி, விசித்திரமான நடை இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னும் ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவர் அதெல்லாம் சொல்லவே வேணாங்க, அது யாருன்னு எங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி விடை சொல்லிட்டு போயிட்டாரு சரவணன். வாழ்த்துக்கள்.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
4: சரி சரி சரி சரி
5: சரி சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: திருச்சி FM 102.17 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த் அன்கோவின் வண்ண கோலங்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வண்ணக்கோலங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு கண்டுபிடிதான் விளையாடிட்டு இருக்கோம். சார்லி சாப்ளின் அசத்தலனா பதில சொல்லிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து பார்த்தலாம்.
2: அதுக்கு முன்னாடி கேள்வியை கேட்டலாம்.
1: கேள்வியை கேளுங்க, அப்பதானங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரிதான்.
2: இது வந்து கேள்வி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க வருவோங்கிறாங்க.
1: அப்படியா? ஆமா, கேள்வியே தெரியாம நாங்க எங்க வர்றது அப்படின்ற மாதிரியா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி கடல் சார்ந்த. இன்னைக்கு வேற பெருங்கடல் தினம் இல்லையா? இப்ப வந்து கடல் சார்ந்த ஒரு கேள்விதான் இது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப உங்களுக்கு கடல்ல குளிக்கணும்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீச்சல் தெரியுமா? உங்களுக்கு நீச்சல் தெரியலனாலும் இந்த கடல்ல நீங்க போய் தாராளமா குளிக்கலாம்.
2: ஆஹா,
1: ஏன் அப்படி தெரியுங்களா? ஏன்னா இங்க நீங்க வந்து அப்படியே மிதந்துகிட்டே இருப்பீங்களா, உள்ளேயே போக மாட்டீங்க. ஆமா, அப்படிப்பட்ட கடலா? அது எங்க இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அது என்ன கடல்ன்றதான் நீங்க கண்டுபிடிக்கணும். இது பாத்தீங்கன்னாக்கா ஜோர்டான், இஸ்ரேல், பாலஸ்தீன் இந்த எல்லையில அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சாதாரண கடல் நீரை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு உப்பு வந்து இதுல இருக்கிறதுனால இங்க வந்து அந்த நீர்வாழ் உயிரினங்களால அங்க இருக்க முடியாது. அதனால பாத்தீங்கன்னாக்கா
2: அங்க மீன் இருக்க முடியுமா?
1: நீங்க நீர்வாழ் உயிரினமா?
2: உப்பு ரொம்ப அதிகமா இருந்தா.
1: இதெல்லாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, இந்த தண்ணியில மருத்துவ குணம் இருக்கிறதுனால, அதாவது தோல் வியாதிகள்லாம் போகுது. அதனால அங்க போய் நிறைய பேர் வந்து அங்க போய் குளியெல்லாம் ஆடிடுறாங்க பாத்துக்கோங்க. ஆமா, இது எந்த கடல் அப்படின்றத தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: இணைப்புல வரக்கூடிய நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். விடை சொல்ல தயாரா இருக்கீங்களா? வருக. வணக்கம்.
3: வணக்கம். வண்பலை நிலத்தரசி திருவையார் சத்தங்க ராஜேஸ்வரி, பாக்கடலாமா?
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்மா. பாருங்க, என்ன க்ளூவே கொடுக்க வேணாங்க, நான் ஈஸியா சொல்லிருவேன். நீங்க முத குடுக்கும் போதே நான் பதில் சொல்லிட்டேன்.
2: சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா வரலாறுலாம் நிறைய படிச்சிருக்கோம். அந்த சாக்கடல்னா எங்களுக்கு உப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம நேயர்கள் வந்து அழகா சொல்லிட்டாங்க.
1: ஆமா, அடுத்தடுத்து கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு என்ன செய்யுங்க. திருச்சி எஃப்எம் 102.1 இது வண்ண கோளங்கள்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: திருச்சிஎஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் வண்ணக்கோலங்கள். வண்ணக்கோலங்கள்ல கண்டுபிடி கண்டுபிடின்னு உங்களுக்கு அசத்தலான பல கேள்விகள் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. நம்ம நேர்களும் வேக வேகமா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
2: ஆமா, பதில்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடறாங்க. அடடா, கொஞ்சம் டஃபா கொடுக்கணும் போலயே அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து எளிமையான கேள்விதான் இருக்க போது. பாத்தீங்கன்னாக்க, நம்ம இந்தியாவில மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது முதன் முதல்ல 1954 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உயரிய விருதை ஒரே டைம்ல 3 இந்தியர்கள் வாங்கியிருக்காங்க. அந்த 3 இந்தியர்கள் யார் யார் அப்படின்றத தான் நீங்கள் வந்து விடையை கண்டுபிடிச்சு சொல்லணும்.
1: விடையை சொல்கிறதுக்காக நேயர்கள் போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: எதிரொலி மட்டும் வருது, ஆளை காணமே.
2: இருங்க, நீங்கள் இப்போ தானே கேள்வி கேட்டிருங்க, நான் போய் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தடவை வந்து கேள்வி என்னன்றதை சொல்லிடலாம். நம்ம இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது முதன்முதலாக 1954 அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த உயரிய விருதை 3 இந்தியர்கள் ஒரே ஆண்டில் வாங்கியிருக்காங்க. யார் அந்த 3 பேர் அப்படின்றத தான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சு சொல்லணும். கேட்டு எழுந்திருங்க. திருச்சி FM Rainbow 102.1 இது வண்ண கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த் அண்ட் கோவின் வண்ண கோலங்கள். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர்
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நேரம் 4:30. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்கலன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
8: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி தான் விளையாடிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நம்ம இந்தியாவில் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1954 அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. இந்த உயரிய விருதை 3 இந்தியர்கள் ஒரே ஆண்டில் முதல் முறையாக வாங்கியிருக்காங்க. யார் அந்த 3 நபர்கள் அப்படின்றத கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதிலில் கண்டுபிடிச்சிட்டு யார் லைன் பிடிச்சி வந்திருக்காங்க பார்த்தெல்லாம். வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: கரூர் மாவட்டம் குளித்துறை சண்முகசுந்தரம்.
3: சொல்லுங்க ஐயா, யாரா இருக்கும்?
4: முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.
3: ராஜேந்திர பிரசாத்தா?
4: பாருங்க,
3: அதாவது இயற்பிலுக்கான நோபல் பரிசு வென்றவர் சிறப்பு பாத்தீங்களா, இப்படி சொன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிதானே. இந்தியாவோட முதல் துணை ஜனாதிபதி, 2வது குடியரசுத் தலைவர்
4: ஜாகிர் ஹுசைன்.
3: இவங்கெல்லாம் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க சரிங்களா. இன்னொன்னு வந்து நம்ம இந்தியாவோட ஒரே கவர்னர் ஜெனரலா இருந்தவர்
4: ராஜாஜி.
3: பாருங்க, இன்னொருத்தர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் சரிங்களா. ராஜாஜி அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், சர் சி வி ராமன் அவர்கள், இவங்க 3 பேர் தான் 1954 ஆண்டு 3 பேர் ஒரே டைம்ல வந்து இந்த பாரத ரத்னா விருதை
4: வாங்கிருக்காங்க.
3: நன்றிங்க, சிறப்பு வாழ்த்துக்கள்.
5: கேள்வியை தனித்தனியா கேட்டது ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க.
3: ஆமா, அதாவது குறிப்புகள் கொடுத்தா எளிமையா கண்டுபிடிச்சலாம் இல்லையா, அந்த மாதிரிதான்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான்கு மணி 42 நிமிஷம் ஆயிட்டு நேரில் கேட்டிருக்கோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல. இன்னைக்கு கண்டுபிடி தான் விளையாடிட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னாக்கா இசை மலையில நினைஞ்சிருப்போம்.
5: இசை மலையில் நினைய தயாரா?
4: ஆலங்கட்டி மலையில கூட சில பேர் நினைஞ்சிருப்பாங்க. அடிவாங்க
5: சித்ரா தேவி பிரியா ஞாபகம்.
4: ஆமா, சித்ரா தேவி பிரியா தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இசை மழையில் நிறைய தயாரா அப்படின்ற மாதிரி. சரி, இங்க பாருங்களேன், மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க வெளில போகும்போது மழை பெய்யுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
5: கொடை பிடிச்சிட்டு போவோம்.
4: கொடை பிடிச்சிட்டு போவீங்கல்ல. ஆனா இந்த மழை பெய்யும் போது நீங்க கொடை பிடிச்சிட்டு போக முடியாது, கூடையை வேணா பிடிச்சிட்டு போலாம்.
5: அப்படியா?
4: ஏன் தெரியுங்களா?
5: ஆலங்கட்டி மலையா?
4: ஆலங்கட்டி
5: மழையும்
4: வந்து பொழிஞ்சிருக்கு ஒரு இடத்துல. அது வந்து அதிகாரப்பூர்வமா இந்த பிளேஸ்ல பெய்ததா வந்து சொல்றாங்க. அது எந்த இடம் அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். அதாவது 1861 February 22 அன்னைக்கு மீன் மழை பொழிஞ்சதா இந்த பிளேஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டு

0: இணைப்புல ஒரு நேயர் வந்திருக்காங்க, சொல்றாங்களா பாக்கலாம். ஆஹா,
1: எங்க போயிருக்கும் மீன் மழை தெரிஞ்ச நம்ம கூட எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு.
0: இவங்க வந்து விதவிதமா கேள்வி கேட்கிறாங்களே அப்படின்னு இணைப்புக்கு வந்துட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க.
1: இல்ல எங்கயா இருக்கும் மீன் மலையெல்லாம் போயதே பரவாயில்லையே, நம்ம வேற காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம், இப்படி நம்மளுக்கு ஈஸி ஃப்ரீயா கிடைக்கும் போது அங்க நம்ம இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. நேரில் இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தொட்டு வாங்க 4-3-1 என்ற முனை இணைப்பெண்டோ 240-6-102-1 240-102-1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண கோலங்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: வண்ணக்கோளங்கள் கேட்டிருந்திருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு கண்டுபிடிதான் விளையாடிட்டு இருக்கோம். நேர்களும் வந்து அப்படியே அட்டகாசமா பதில்களை சொல்லி அசத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்மோட இணைப்புல வரக்கூடிய நேயர் யார் எங்க பாத்தலாம்? வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்தீங்கய்யா?
1: வரக்கூடிய
0: நேர பதில சொல்றாங்களா அப்படின்றதையும் நம்ம பாத்துடலாம். இணைப்பு வந்ததுக்கு நன்றி. நன்றி. அதாவது மீன் மழைன்னு சொல்லியாச்சு, அது எப்படிங்க மீன் மழை பெய்யும் அப்படின்னு நிறைய பேர் நம்மள யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னாக்க, கடற்பரப்போட பகுதி குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குறைந்த காற்றழுத்த மண்டலத்துக்கு காத்து வரும்போது அதோட மேகங்களும் சேர்ந்து அந்த காற்றழுத்த பகுதிக்கு நகர்த்தப்படுது.

0: அதன் பின்னாடி அது சுழல் காற்றா மாறுது. இந்த சுழல் காத்துல என்ன பண்ணும் அப்படின்னா, கடல் பரப்போட மேற்புறத்துல இருந்து வானத்தை நோக்கி சில கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடல் மேற்புறத்துல உருவாக்கக்கூடிய இந்த சுழல் காற்றுல கடல்ல கூட்டமா வளரக்கூடிய சில மீனினங்கள் அந்த சுழல்ல சிக்கி காத்தோட வானத்தை நோக்கி இழுத்து போயிடுமா. அந்த சுழல் காற்று பெரும்பாலும் கடலோட மேற்புறத்துல வலுவிழந்துடும் இல்லையா. அந்த சில சமயம் இந்த கரையை கடக்கும் சில சுழல் காற்றானது வலுவிழந்து கடற்கரை ஒட்டிய பகுதிகளில், நம்ம இடத்துலலாம் பெய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் மீன் மழையா பொழியுமா. இது மீன் மட்டும் இல்லைங்க, அது கூட சேர்ந்து சில கடல்வாழ் உயிரினங்களும் மேலே சென்று மழையா பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
1: வானிலை அறிக்கை மாதிரி வேக வேகமா செய்திகளை சொல்லிட்டே இருக்கீங்க. நம்ம இணைப்புல நேயர் வந்திருக்காங்களா?
0: அடுத்து யார் எங்க இருந்து பாத்தலாம்? வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? அடடா, மீன் மழை எங்க பெய்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. யாரு அதிகாரப்பூர்வமா அப்படி சொல்லிருக்காங்க அப்படின்ற பதில நாமளே சொல்லிடலாம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: பேர் சொல்லுங்க.
0: வானிலையோட ஒளி அளவை குறைச்சு வச்சீங்கன்னா தான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேட்கும் சரிங்களா? அடடா பாருங்க, கஷ்டப்பட்டு லைன் பிடிச்சு இப்படி பண்ணா என்ன சொல்றது நம்ம. சரி, இது எங்க அதிகாரப்பூர்வமா நான் வந்து சொன்னது பாத்தீங்கன்னாக்க, முதன் முதலா சிங்கப்பூர்ல 1861 பிப்ரவரி 22 இந்த மீன் மழை பொழிந்ததா குறிப்பு இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இந்தியாவில் பெய்ஞ்சிருக்கா அப்படின்னா, இந்தியாவில் மட்டும் இல்லை சில இடங்கள்லையும் வந்து பெய்திருக்கதா வந்து சொல்கிறாங்க. எங்கெங்கன்னா ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸு, ஸ்ரீலங்கா அப்படின்னு நம்ம இந்தியாவிலையும் பெய்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா குஜராத், கேரளா இது போன்ற இடங்கள்லையும் பெய்திருக்கு. சமீபத்தில் அதாவது தமிழ்நாட்டில் 2013 செப்டம்பர் 12 கூட சென்னையில் ஒரு மீன்மலை பதிவாகி இருக்காங்க. பார்த்துக்க, இதை சொல்லலையே நம்ம மக்கள்.
1: நமக்கு தெரியாம போச்சுப்பா,
0: இருந்தா ஒரு கூடைய பிடிச்சிட்டு போயிருக்கலாம் இல்லப்பா.
1: அதானே, என்ன ஆச்சு, எப்படி யாருக்காவது தகவல் தெரிஞ்சவங்க நானும் இந்த மாதிரி செஞ்சிருக்கேன் இல்ல பாத்திருக்கேன்றத நமக்கு கடிதம் வழியா எழுதி அனுப்பட்டும்.
0: ஆமா, நேர்ல இன்னைக்கு நிகழ்ச்சியில ரொம்பவே சுவாரஸ்யமா போயிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24

0: நான்கு மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, அடுத்ததான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு வானொலிக்கு 90 வினாடி வினா நிகழ்ச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பெருங்கடல்களை பாதுகாக்கவும் கடல்வாழ் உயிரினங்களை பேணிக்காக்கவும் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலக பெருங்கடல்

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய எமது மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
2: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: நேரம் 5:30 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறது லோகேஷ். அதாவது உங்க வாழ்க்கையில யார் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இல்ல நான் தான் அது அப்படின்னா தாராளமா என் கூட பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில இணையர் அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? ஓகே வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: ஹலோ வணக்கம் சார், சைதாகட்டன் ஆனந்த் சார்.
0: வணக்கம் ஆனந்த், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
1: வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சார்.
0: ரொம்ப நன்றிங்க, உங்க வாய்ஸும் நல்லா இருக்கு.
1: எங்க வாய்ஸ் தான் சார் எனக்கு எப்பத்தாலும் புத்தி இது கூறு போய் திட்டே இருப்பாங்க.
0: அப்படியா, திட்டிட்டு இல்ல உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இது சொல்வாங்க சார், அறிவுரை சொல்வாங்க.
0: அறிவுரை சொல்றாங்க, ஓகே. என்னென்ன விஷயங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்காங்க, என்ன மாதிரியான அறிவுரைகள் சொல்லி இருக்காங்க?
1: ஏதாவது ஒண்ணு வந்து வாங்கணும்னா இப்படி இது வந்து இப்படி வாங்கணும், இந்த விலைக்கு ஏத்து வாங்கணும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும், இது எது பண்ணக்கூடாதோ அதை பண்ணக்கூடாது, அவங்க எது பண்ணணுமோ அதை பண்ணணும். அவங்களும்
2: நிதி தான் அடிப்படை. அந்த நிதி நேரடியாக பணமாக தெரியலாம் அல்லது பண்டமாற்று முறையாகவும் இருக்கலாம். இப்போ கிராமப்புறத்தில் ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு இவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முட்டையை கொடுத்து அவர்கள் வீட்டிலிருந்து பசும்பாலை வாங்கி கொண்டால் அதுவும் பொருளாதாரம்தான். அங்கே பணம் இன்வால்வ் ஆகலை, ஆனால் பண பரிவர்த்தனை மறைமுகமாக பண்டமாற்று முறையாக நடந்திருக்கிறது. அப்ப பொருளாதாரத்தில் அடிப்படைங்கிறதே பணம் தான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். இதுல ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் ஆதார். ஆதார் வந்தபொழுது ஒரு நபருடைய தனிப்பட்ட விவரங்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவிற்கு தெரிய வேண்டும் என்பதற்கு சில கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டாங்க. சட்டுன்னு ஒருத்தர் போய் இன்னொருத்தருடைய ஆதாரனுடைய முழு விவரங்களையும் அறிய முடியாது. ஆனால் ஆதார் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு பயன்பட்டது. எந்த இடத்திற்கு போனாலும் ஆதார் கொடுத்து விட்டால் அங்கு நமக்கு நம்பிக்கையை பெற்றுவிட முடிகிறது. அதனால் பொருளாதார அடிப்படைக்கு அதனுடைய முதற் புள்ளியாக இருந்தது ஆதார் என்று நாம் சொல்லலாம். ஒரு குழந்தை மருத்துவமனையில் பிறக்கின்ற பொழுது அந்த மருத்துவமனை, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, உடனடியாக அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய நகராட்சிக்கோ ஊராட்சிக்கோ பஞ்சாயத்துக்கோ குழந்தை பிறந்திருக்கக்கூடிய விவரத்தை தெரிவிச்சிடுறாங்க. அதற்கு முன்னாலேயே மாநில அரசுகள் ஒரு தாய்மை எய்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியின் விவரத்தை பெற்று விடுகிறார்கள். அப்போ அவங்களுடைய ஆதாரம் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இந்த 3 மாத கர்ப்பிணி 6 மாத கர்ப்பிணி என்கின்ற பொழுது அந்த ஆதார் எண்ணை வைத்து அவர்களுக்கு சில சலுகைகளும் சில உதவிகளையும் செய்கிறாங்க. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பரை கொடுத்துட்றாங்க உடனே. அதனால் பிறந்த குழந்தை இந்த நாட்டினுடைய பிரஜையாக ஆகிவிடுகிறது. குழந்தையினுடைய தேக ஆரோக்கியத்திற்கு உண்டானது, குழந்தைக்கு உண்டான சலுகை தொகை எல்லாமே ஆதார் எண்ணை அடிப்படையாக வைத்து வருகிறது. அதனால் பொருளாதார முன்னேற்றத்தில் ஆதாரனுடைய பங்கு மிக மிக முக்கியமானது.

0: மேலை நாடுகள்லாம் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க, சமூக அடையாள அல்லது பாதுகாப்பு எண் என்று அதை வைத்துக் கொள்ளலாம். அதற்கு நிகராக இது வந்திருக்கிறது. ஒரு அரசுக்கு இதனால் என்ன நன்மை ஏற்படுகிறதுனா, மறைந்தவர்களுடைய ஆதார நீக்கிடுறாங்க, பிறந்தவர்களுடைய ஆதார் என்ன சேர்க்கிறாங்க, ஒரு நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை என்ன எவ்வளவு என்பதை தீர்மானிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஏன்னா ஜனத்தொகையை அடிப்படையாக வச்சு தானே நாட்டினுடைய நிதி நிலையை நம்ம பராமரிக்க முடியும். அதனால் ஆதாரை முதற்புள்ளியாக நாம் வைத்துக் கொள்ளலாம்.
1: ஓகே சார், ஆதார் அடையாள ஆவணமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அடையாளத்தை நிறுவ வேண்டிய பல இடங்களில் ஆதார் எண் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியுது. முக்கிய சீர்திருத்த நடவடிக்கையில் ஆதார் முதன்மையாக இருக்குது அப்படிங்கிறபோது, மத்திய அரசு மேற்கொள்ளும் பல்வேறு நிதிசார் நடவடிக்கைகளுக்கு ஆதார் அடிப்படையாக உள்ள நிலையில் ஆதாரின் பங்களிப்பு குறித்து சொல்லுங்கள் சார்.
0: ஆதாரனுடைய பங்களிப்பு, இப்போ நான் ஒரு தனி நபராக இருக்கிறேன், எனக்கு அரசனுடைய மருத்துவ காப்பீடு வேணும். இப்போ நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு ஆதார் வருகிறது. மருத்துவ காப்பீடு என்பது நான் ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த இடத்துல அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் அரசு, அது அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அந்த அட்டைக்கு ஏற்றாற்போல் என்ன சிகிச்சை கொடுத்தார்களோ அதற்கு பணத்தை அனுப்பிடுறாங்க. அப்போ பண பரிவர்த்தனைக்கும் எனக்கு அரசு தரக்கூடிய ஒரு நிதி உதவிக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. பள்ளிக்கூடத்தில் சேர்ற போது ஆதார், அரசு அதற்காக ஏதாவது சலுகை தொகையோ உதவித்தொகையோ கொடுக்குது, ஸ்காலர்ஷிப் கொடுக்குது, கல்வி உதவித்தொகை கொடுக்குதுன்னா அதுக்கும் ஆதார் தேவைப்படுகிறது. இல்லை கூடுதலாக என்ன சொல்லணும்னா, அந்த குழந்தையினுடைய ஆதாரோடு அந்த குழந்தையினுடைய பெற்றோர்களுடைய ஆதாரையும் சேர்த்து கொள்கிறார்கள். இதனால் எந்த இடத்துக்கு போனாலும் நிதியை கொடுக்கவோ அல்லது நிதியை பெறவோ ஆதார் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இது அரசு இவ்வளவு தொகை தேவைப்படும் என்று நிர்ணயிப்பதற்கு பயன்படுகிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. பொருளாதாரத்தில் ஒரு வரியை நம்ம போட்டுடலாம், ஆனால் அந்த வரியின் மூலமாக வசூலாகிற தொகையை எந்த இடத்திற்கு நாம் கொடுக்கிறோம், எத்தனை பேர் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பயணப்படுகிறார்கள், இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆதார் என்னென்ன, ஒரு ஊரில் ஒரு நபர் இருக்கிறார், அவர் வேறு ஊருக்கு மாறுகிறார், மாறுகிற போது இந்த ஆதாரனுடைய விலாசத்தை மாற்றினால் அவருடைய மற்ற பொருள்களை எல்லாம், மற்ற அரசிடமிருந்து பெறக்கூடிய வசதிகளை எல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு ஆதார் பயன்படுகிறது. அது தொகையாகவும் இருக்கலாம், ஒரு சலுகையாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணமாக கேஸ் கனெக்ஷன், முன்னாடியெல்லாம் கேஸ் கனெக்ஷனு அடிப்படையாக வச்சு தான் மற்ற எல்லாமே. இப்பொழுது ஆதாரை உள்ளூரில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போனோமானா, நான் இந்த இடத்திற்கு குடி வந்திருக்கிறேன், இந்த இடத்திற்கு வாடகைக்கு குடியிருக்கிறேன் என்பதை நான் டிக்ளேர் பண்ணுற பொழுது அவங்க ஆதாரில் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு புதிய ஆதாரம் கொடுத்துட்றாங்க. அதை வைத்துக்கொண்டு நான் எல்லா விதமான சலுகை திட்டங்களின் மூலமாக கிடக்கூடிய பெற தொகைகளையும் பெற முடியும்.
1: ஓகே சார், அரசோட மானியங்கள் மற்றும் சமூக நலத்திட்டங்களை தடையின்றி பெறுவதற்கு ஆதார் எண் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஆதார் எந்த அளவிற்கு தனி மனிதரின் நிதி மேன்மைக்கு உதவுது சார்?
0: ஒரு ஆதார் மூலமாக எனக்கு அரசு உதவித்தொகை தந்தாலும் சரி, நான் ஒரு இடத்தில் கடன் வசதி பெற்றாலும் சரி, அல்லது என்னுடைய ஆதார் சம்பந்தப்பட்ட என்னுடைய சேமிப்பாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் ஆதாரை அடிப்படையாக வைத்து லிங்க் பண்ணுது. நான் வங்கியில் கணக்கு தொடங்கினா ஒரு 10-15 வங்கிகள் இருக்கின்றன, நான் எதில் வேணுனாலும் தொடங்கலாம், அதற்கு அடிப்படையான ஒரு எண்ணம் கொண்டு வர முடியாது. ஆனால் என்னுடைய ஆதாரோடு அது சேருகின்ற பொழுது, எல்லோருமே வருமான வரி கட்டுவதில்லை, வருமான வரி கட்டுவதற்கு அதற்குண்டான நிரந்தர கணக்கு எண், பேன்னு சொல்லக்கூடிய பர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் இருக்காது. ஆனால் எல்லாருக்கும் ஆதார் இருக்கிறது. ஆதலால் நான் ஒரு இடத்தில் போய் பணத்தை சேமிக்கின்ற பொழுது அவங்க கணக்கை தொடங்கிறதுக்கே என்னுடைய ஆதாரம் தான் கேட்குறாங்க. அது என்னுடைய புகைப்படம், நம்முடைய ஐரிஸ்ன்னு சொல்லுவாங்க, கண்ணில் இருக்கிற அந்த கருவை எடுத்துக்கொள்வதற்காக நம்முடைய விரல் ரேகைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இவையெல்லாம் அந்த இடத்தில் ஆதாரமாக இருப்பதுனால் வங்கியில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, ஒரு காலத்தில் என்னை நான் நிர்ணயம் செய்து கொள்வதற்கு நான் தான் என்பதை நிரூபிப்பதற்கு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனால் இப்போ ஆதார் இருப்பதனால் இந்த சிரமமே எனக்கு இல்லை. ஆதாரை அடிப்படையாக வைத்து முகம் தெரியாத ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கு ஒரு விடுதியிலே தங்க விரும்புகிறேன், அந்த இடத்துல என்னுடைய ஆதாரை எடுத்துக்கொண்டு என்னிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு என்னை எங்கே தங்க வைக்கிறார்கள். இப்படி ஒரு அடையாளம் மட்டுமல்ல, நம்பிக்கைக்கு உண்டான ஒரு அடையாள அட்டையாகவும் அது இருக்கிறது.

0: அதனால் ஆதார்தான் பொருளாதாரத்தினுடைய அடிப்படை. அமெரிக்காவிலெல்லாம் சோசியல் செக்யூரிட்டி நம்பரை வைத்துக்கொண்டு எத்தனை பேர் இந்த வருடத்தில் 60 வயதை தாண்டுவார்கள், ஏன்னா 60 வயதை தாண்டியவர்களுக்கு அரசாங்கம் அங்கே வயது மூப்பு மானிய தொகை ஒன்று கொடுப்பாங்க. அதை திட்டமிடுவதற்கு ஆதார் தேவைப்படுகிறது. அதனால் நிதியை திட்டமிடுவதற்கு ஆதார் இங்கே தேவைப்படுகிறது, அங்கே சோசியல் செக்யூரிட்டி மாதிரி. இது எதிர்காலத்தில் இன்னும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக அமையும்.
1: ஓகே சார், மத்திய அரசின் நிதி சீர்திருத்தத்தில் ஆதார் எந்த அளவு பங்கு வகிக்கிடணும், தனி மனிதனோட நிதி மேம்பாட்டுக்கு அது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. இதையொட்டி நிதி சீர்திருத்தத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் குறித்து சொல்லுங்க சார்.
0: பொருளாதாரத்தில் இது ஒரு பெரிய தாவல் அப்படின்னு நாம சொல்லலாம். ஜன்தன் வருவதற்கு முன் என்ன இருந்தது? 1960கள், 70கள், 80கள்லாம் எடுத்தீங்கன்னா, ஒரு வங்கியில் நான் கணக்கு தொடங்கணும்னா எனக்கு ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்கள் இருக்கலாம், பள்ளி சான்றிதழ் இருக்கலாம், பேன் இருக்கலாம், ஆனால் நான் போய் ஒரு கணக்கு தொடங்கிட முடியாது. அப்பொழுதெல்லாம் ஒரு சிறு சேமிப்பு கணக்கை அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் தொடங்கணும்னா இன்னொரு சிறு சேமிப்பு கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர் என்னை அறிமுகம் செய்ய வேண்டும். ஜன்தன் வந்தவுடன் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, ஆதாரை அடிப்படையாக வைத்துக் கொள்வது. ஒரு கணக்கை ஒரு வங்கி அதை நிர்வகிப்பதற்கு கொஞ்சம் செலவாகும். ஒரு கணக்கை நான் நோட்டு புத்தகத்தில் வைத்துக் கொள்வதோ அல்லது கணினியில் வைப்பதற்கோ ஒரு செலவு இருக்கும். இந்த செலவுக்காக அவரிடமிருந்து ஒரு தொகையை வசூலிப்பார்கள். உங்கள் கணக்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் ஒரு 5 ரூபா ஒரு வருடத்துக்கு கொடுக்கணும்னு. ஜன்தன் அதையும் நிராகரித்தது. ஒரு நபர் பேனை கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, ஆதார் கார்டை கொடுத்து கணக்கை தொடங்கலாம். அடிப்படை பணமாக சிறு சேமிப்பு கணக்கிலேயே ஒரு சில மேலை நாட்டு வங்கிகளில் 1 லட்சம் ரூபாய் வைத்துக் கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் என்று தொகை உண்டு. இங்கு பூஜ்ஜிய தொகை. ஆனால் ஜன்தனில் ஆதாரை வைத்துக் கொண்டு தொடங்கலாம். எனக்கு எந்த தொகையையும் நான் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறைந்தபட்ச சேமிப்பு தொகை என்று எதுவுமே கிடையாது, 0 பேலன்ஸ். ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் என்று சொல்லக்கூடிய நிதி சார்ந்த அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு திட்டத்தின் கீழ் ஜன்தன் என்பது மிகப்பெரிய தாவல். மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, தனிநபருக்கு மானிய தொகையாக இருக்கலாம், உதவித்தொகையாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள். எல்லாமே உடனடியாக அந்த கணக்கில் வரவு வைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஏழை மக்கள் மற்றும் கிராமப்புற மக்களுக்கு வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு?
0: இப்போ ஒரு வங்கியில ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு சுய உதவி குழுன்னு அமைக்கிறாங்க. அதற்கு அடையாளம் ஆதார். நம்ம முதல்ல பேசினது ஆதார் அட்டைக்கு அடுத்ததாக அவர்கள் எல்லோருக்கும் தனித்தனியான ஒரு வங்கி கணக்கு. அதனோடு சேர்ந்து இந்த சுய உதவி குழுவுக்கு ஒரு பொதுவான ஒரு கணக்கு ஒன்று தொடங்குவார்கள். அப்படி தொடங்குகின்ற பொழுது 20 பேர் சேர்ந்து வருகின்ற பொழுது ஒரு வங்கி மேலாளர், 20 பேர் இருக்காங்க, ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும்னு நினைக்கிறாங்கன்னு தொகையை உடனடியாக கொடுக்கிறார். அந்த தொகையை அந்த பொது கணக்கிலே வரவு வைக்கிறார்கள். அதில் ஒரு வியாபாரம் நடக்கிறது, அதில் லாபம் வருகிறது, லாபத்தை தனிநபர் கணக்கில் கொண்டு போய் வைப்பாங்க. கிராமப்புறங்களிலே சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, மேலை நாடுகளில் அதை எக் மணின்னு சொல்லுவாங்க. சிறுவாட்டு பணம் என்பது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உபரியாக இருக்கும் பொருளை அதை விற்பதன் மூலமாக கிடைக்கின்ற பணம். எக் மணி என்று ஏன் வந்தது? வீட்டில் இருக்கக்கூடிய கோழி முட்டையிடுகின்ற பொழுது தமக்கு போக மற்றவற்றை அடுத்தவருக்கு கொடுத்து பணமாக வாங்கி கொள்வது. இதை அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. ஒரு மாடு இருக்கிறது என்றால் சாணம் இருக்கும், அதன் மூலமாக வரட்டி தயார் செய்வார்கள், தேவையானவர்களிடம் விற்று பணம் பெறும். இந்த பணத்தை எல்லாம் அவர்கள் வீட்டுக்குள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள முடியாத சூழல்கள் இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இந்த வங்கியில் கொண்டு போட முடியும். ஒரு வங்கியில் பணம் சேர்ந்தவுடன் அது மிக எளிமையாக அவர்களுடைய பொருளாதார மேன்மைக்கு உதவி செய்யும். ஒரு உதாரணத்தை, பிராக்டிக்கலாக நடந்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரிய அரசு நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 1000 பேரோ 2000 பேரோ வேலை செய்கிறார்கள். அந்த பகுதியில் இருந்த ஒரு வங்கி மேலாளர் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பு, அந்த அரசு துறையினுடைய தலைமை பொறுப்புக்கு சென்று

0: உங்களுடைய ஊழியர்களுக்கு நீங்கள் சம்பளம் தருகிறீர்கள். அதை நாங்கள் எங்களுடைய கணக்கின் மூலமாக அவர்களுக்கு தருகிறோம். எல்லாருக்கும் ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணுறோம். நான் சொல்வது பழைய கதை, ஜன்தன்லாம் வரத்துக்கு முன்னாடி. அவர்கள்ட்ட என்ன ஒரு கோரிக்கை வைத்தார்கள் ஊழியர்களிடம், உங்களுடைய சம்பளம் 500, 1000, 1500. 500 இருப்பவர் மாதம் 10 ரூபாய் தொடர் வைப்பு நிதியில் வைப்பார். தொடர் வைப்பு திட்டம்னா ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு, மாதம் 10 ரூபாய் கட்டுறது. 1000 ரூபாய் சம்பளம் இருக்கிறவருக்கு 20 ரூபாய், அதற்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 30 ரூபாய். ஒரு வருடம் சேமிப்பு நடந்தது, 120 ரூபாய் சேமிப்பு. 120 ரூபாய்க்கு ஒரு வட்டி போட்டு 135 ரூபாய் கொடுக்கிறார்கள். இந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இதை பார்க்கின்ற பொழுது, இது ஒரு நல்ல திட்டமாக இருக்கிறதே, நமக்கு அறியாமல் ஒரு 120 ரூபாய் சேமிச்சிருந்தோம் போயிட்டு, இதை அப்படியே நிரந்தர வைப்பு நிதியாக, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுங்கள்ன்றாங்க. ஒரு 10 வருடத்தில் அந்த 1000 ஊழியர்களினுடைய குடும்பத்திலும் சேமிப்பு உயர்ந்து விட்டது. இதையெல்லாம் ஜன்தன் வரத்துக்கு முன்னாடி. இப்போ ஜன்தன் இருந்து சிறுவாட்டு பணமும் இந்த கணக்கில் வந்து, சுய உதவி குழு கிடைத்த பணமும் இதற்குள்ளே சென்று, கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ந்தால் எதிர்காலத்திற்குன்றான பொருளாதார பலம் அவர்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் மறைமுகமாக ப்ராக்டிக்கலாக சேமிப்பு நடந்ததற்கு பிறகு அந்த ஹேபிட் நமக்கு வந்துடும், பழக்கத்திற்குள் நம் வந்து விடுவோம். ஆனால் சேமிப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு அது நடக்கிற வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. திரு விஷயங்களில் தான் சேமிக்கவே முடியும். பழங்காலத்தில் வாழ்க்கை முறையில் அது இருந்தது. இப்பொழுது நமக்கு ஒரு வங்கி என்கின்ற ஒன்று வந்தவுடன், இந்த இரண்டு வழிமுறைகளின் மூலமாகவும், ஆதார் கார்டு மூலமாகவும், ஜன்தன் மூலமாகவும் இது எளிமையாக்கப்பட்டிருக்கிறது.
1: ஓகே சார், மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார பலத்தை தருது இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த நேரடி நிதி பரிமாற்றம் வெற்றியடைய இந்த ஜன்தன் திட்டம் எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது சார்?
0: என்னுடைய கணக்கிலிருந்து என்னுடைய உறவினர் ஒருவருடைய கணக்கிற்கு நான் 1000 ரூபாய் அனுப்ப விரும்புகிறேன். அதை வந்து டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, பே ஆர்டர்னு சொல்லுவாங்க, மெயில் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க, எம்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1000 ரூபாய்க்கு நான் ஒரு 5 ரூபாய் வங்கி கொடுக்கணும், ஒரு படிவத்தை நான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும், பூர்த்தி செய்து கொடுக்கணும். ஜன்தனில் இந்த பரிமாற்ற பணத்தை அரசே ஏற்றுக்கொள்கிறது. அது கணினி மூலமாகவும் இன்டர்நெட் மூலமாகவும் நடப்பதனால் உடனடியாக நடந்து விடுகிறது. யாருக்கு போய் பணம் சேர வேண்டுமோ அந்த தொடர்பு சரியாக இல்லை என்றால் அந்த பணம் அங்கு போய் விழாது, ஒரு கணக்குக்குள்ளே போய் அது விழுந்துடாது. அது இந்த எண், இந்த பெயர் இருந்தால்தான் அதில் போய் விழும். அப்போ ஒரு மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணம் தர வேண்டும் என்றால் அது உடனடியாக செய்துவிட முடிகிறது. இப்போ எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வருவதாக நாம் வைத்துக்கொள்வோம். உரம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு மானியம் தருகிறோம், உரத்தை நீங்கள் போட்டு விடுங்கள், மானியத்தை நாங்கள் பிறகு தருகிறோம் என்று சொன்னால் இந்த மானிய தொகையும் உடனடியாக பரிமாற்றம் செய்வதற்கு நமக்கு வசதி ஏற்பட்டு விட்டது. ஆகையால் ஜன்தன்னாக இருந்தாலும் சரி, ஆதாராக இருந்தாலும் சரி, கணக்கில் பரிவர்த்தனை செய்வதற்கு நேரடியாக நம்மிடம் எந்த தொகையையும் பெறாமல் நம்முடைய கணக்கிற்கு வந்து சேர்கிறது. இதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதியாக இருக்கிறது.
1: இப்போ இந்த வங்கி கணக்கு இல்லாத ஏழை மக்களுக்கு இந்த ஜன்தன் திட்டம் வங்கி கணக்கு தொடங்குவதற்கு எந்த அளவு உதவியாக இருந்தது, அரசு திட்டங்களின் பலன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்று சேர வழிவகை ஏற்பட்டதன் மூலம் கிடைத்த பலன் என்னென்ன சார்?
0: ஒரு வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய அரசுடமையாக்கப்பட்ட வங்கியில் இந்த விலாசத்தை அடிப்படையாக வைத்து உடனடியாக கணக்கு தொடங்கிவிடலாம். ஒரு இடத்தில் ஒரு கணக்கை தொடங்கியவர் இன்னொரு இடத்தில் ஜன்தனுக்கு தொடங்க முடியாது, அப்படி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதில் போட்ட உடனே வந்துடும். நான் ஜன்தனில் ஒரு கணக்கு வைத்திருக்கலாம், எனக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக நான் ஒரு கணக்கை வைத்திருக்கலாம், அது சாதாரண கணக்கு. ஆனால் ஜன்தன் கணக்கு தான் அரசனுடைய நிதி உதவிக்கு நேரடியாக பலன் பெறக்கூடிய ஒன்று. இது உடனே ரெக்கக்னைஸ் ஆகிடும், யார் யாருக்கெல்லாம் நான் இந்த தொகையை கடக்கணுன்னு இந்த ஜன்தனில் இந்த கேட்டகரி வந்துடும். ஜந்தன்லேயே பல பிரிவுகளை கொண்டு வந்து விட்டார்கள். ஆண் பெண் திருமணமானவர் இல்லை என்ற நம்ம ஒரு பிரிவை கொண்டு வர முடியும். குழந்தை பெற்று இருக்கக்கூடியவர் என்றால் ஒரு குழந்தைக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னா தாய்க்கோ தந்தைக்கோ கொடுக்க முடியும். இப்படி தன் வீட்டு அருகிலே 1 கிலோ

0: மீட்டருக்குள்ளேயே வங்கிகள் வந்துவிட்டன. கிராமப்புறங்களில் வங்கி பெருகிவிட்டன. ஜந்தனனுடைய ஒரு தாக்கம் என்பது அஞ்சல் துறையின் மூலமாகவும் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இன்னமும் அவர்களை சென்று கூடுதலாக அடையக்கூடிய வாய்ப்புகளை பெற இருக்கிறது. மேலும் விவசாயத்திற்கு உண்டான தங்க நகை கடன் வைக்கின்ற பொழுது அவர்களுக்கு ப்ரியாரிட்டி செக்டார் லோன் ஒன்று உண்டு, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவர்களுக்கு வழக்கமாக ஒரு 10% வட்டி என்றால் அவர்களுக்கு 6% தான். இந்த 6% அவர்கள் பெறுவதற்கு, அவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகவே ஜன்தன் நமக்கு பயன்படுகிறது. தனியாக ஒரு பெரிய ஆதாரம் தேவைப்படாது. ஜன்தன் கணக்கு அவர்களுக்கு இருக்கிறது என்றாலேயே, ஏன்னா ஜன்தன் கணக்கில் இருக்கிறவர்களுடைய நிலை நமக்கு தெரியும். அதன் மூலமாக டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, டிஃபரன்ஷியல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பிரத்யேக வட்டி விகிதம், அதை கொடுப்பதற்கும் பயன்தருகிறது.
1: இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் மூலமா ஏராளமான அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியா ஏழை மக்களின் வங்கி கணக்குகளுக்கு சென்றடைவதை இது உறுதி செய்து, மேலும் இதன் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மிச்சப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறதும் சொன்னீங்க சார். அடுத்ததா இந்த யூபிஐ நாட்டின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வளர்ச்சியில யூபிஐ ஏற்படுத்திய மாற்றம் என்ன சார்?
0: யூபிஐனா யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பல நாடுகள்ல இது தனித்தனியா இருக்கு. யூபிஐனுடைய மிக முக்கியமான கூறு 2017 வாக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு துறை சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கிய ஒரு பேஸ். இதன் மூலமாக 1 ரூபாயிலிருந்து பல கோடி ரூபாய் வரை பரிமாற்றம் செய்வதற்கு பல்வேறு தளங்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார்கள். ஸோ அரசு உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் மற்றவர்களெல்லாம் பங்கேற்கிறார்கள். இப்போ நம்ம தனியாரெலாம் அதற்குள்ளே பங்கேற்று எங்கள் மூலமாக நீங்கள் பணத்தை செலுத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.

0: அஞ்சு ரூபான்னு அடிச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த உலோகத்தினுடைய மதிப்பு 8 ரூபாய் ஆகிறதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாணயம் காணாமல் போயிடும். ஏன்னா அதனுடைய உலோகத்தோட மதிப்பு அந்த நாணயத்தினுடைய மதிப்பை விட அதிகமாக இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் நம் நாட்டையும் சேர்த்து நடந்திருக்கிறது. இவையெல்லாம் யூபிஐ வந்ததன் மூலமாக நீங்கிவிட்டன. அதனால் யூபிஐ ஆதார் எப்படி ஒரு தனிநபரனுடைய அடையாளத்திற்கு பயன்பட்டதோ, அதேபோல் யூபிஐ என்பது நிதியை செலுத்துவதற்கு, பணத்தை பெறுவதற்கும் பணத்தை அனுப்புவதற்கும் உண்டான வழியை அது உருவாக்கிவிட்டது. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். உலக நாடுகளில் எந்த ஒரு பகுதியிலும் எந்த ஒரு வங்கி கணக்கிற்கும் நாம் பணம் அனுப்ப முடியும். உள்ளூரில் ஒருவருக்கு பணம் அனுப்ப முடியும்.
1: ஓகே சார், ஒருவருக்கு எளிதாக பணத்தை செலுத்தக்கூடிய ஒன்றுக்கும் யூபிஐ பயன்படுது அப்படின்னு சொன்னீங்க. இந்த யூபிஐ நடைமுறை மூலமாக அரசாங்கத்துக்கு எவ்வளோ சேமிப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னீங்க சார். இப்போ வந்து இந்த வணிகர்கள் மற்றும் நடைபாதை வியாபாரிகளுக்கு இந்த யூபிஐ முறை எந்த வகையில் பயனளிக்கும் சார்?
0: நேரடியான ஒரு பலனையும் மறைமுகமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பலனையும் பார்க்கலாம். நேரடி பலன், அவர்கள் கல்லால் பணம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய கணக்கிற்கு பணம் போய்விடுகிறது, மீதி சில்லறை கொடுக்க வேண்டாம். இப்போ கியூஆர் கோடுங்கிறது வந்திருக்கு, அது இன்னமும் எளிதாக்கி விட்டது. இது நேரடியாக நமக்கு இருக்கிற பலன். ஆனால் இதில் ஒரு மறைமுக பலன் ஒன்று இருக்கிறது. ஒரு நடைபாதை கடை வைத்திருக்கிற ஒரு வியாபாரி, வங்கியிலே அவருக்கு கணக்கு இருக்கிறது, ஜன்தன் மூலமாகவோ அல்லது இந்த வியாபாரத்தின் மூலமாகவோ கணக்கு வைத்திருக்கிறார். அவர் வங்கி மேலாளரிடம் போய், எனக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் வியாபாரத்திற்காக தேவைப்படுகிறது, எனக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா என்றால், அதில் பலவிதமான தடங்கல்கள் இருக்கும். முதல்ல இவர் நடைபாதை வியாபாரத்தை நடத்தி வருகிறார், வங்கி மேலாளருக்கு இது எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம், அல்லது இவருடைய உண்மையான வியாபாரம் எவ்வளவு என்று தெரியாமல் இருக்கலாம். இவர்கள் எல்லோருக்கும் மறைமுகமான ஒரு விஷயம், இந்த தொகை ஒவ்வொரு நாளும் போய் சேருது இல்லையா. அப்போ அவர் போய், என்னோட கணக்கை பாருங்கள் சார், ஒரு நாளைக்கு நான் வந்து இவ்வளவு 3000 ரூபாய்க்கு நான் வியாபாரம் செய்கிறேன், 300 ரூபாய்க்கு வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னா, வங்கி மேலாளருக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளவு கிரெடிட் வருது, அதனால இவருக்கு வியாபாரம் நடக்கிறதுனால நம்ம ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம். இது மறைமுக பயன்பாடு ஒரு சாதாரண கடைக்காரருக்கு. அதனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் இந்த தொகையை வாங்குவதற்கு பயந்தாலும், இப்பொழுதெல்லாம் அவர்கள் இதை ஆதரவோடு, இதிலேயே நீங்கள் கட்டிடுங்க சார்னு சொல்கிறாங்க. அது அவர்களுடைய கணக்கிற்கு பலம் சேர்க்கிறது. அதுதான் ஒரு மிகப்பெரிய பலனாக நான் பார்க்கிறேன்.
1: இப்போ மக்கள் யூபிஐ முறையில் பணம் செலுத்தும் பொழுது ஊக்கத்தொகையை அரசாங்கம் கொடுக்குறாங்க, இது எந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார்?
0: பீம் அப்படின்ற ஒரு செயலியின் மூலமாக அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சில தொகைகளை நாம் செலுத்துகின்ற பொழுது ஊக்குவிக்கும் விதமாக தொடர்ந்தோ அல்லது அவ்வப்பொழுதோ திட்டங்களை தீட்டி நமக்கு ஒரு 1 ரூபாய், 2 ரூபாய், 3 ரூபாய் என்று கொடுக்கிறார்கள். அதில் நமக்கும் பலன் இருக்கிறது, அரசுக்கும் பலன் இருக்கிறது. இதை தான் பொருளாதாரத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன், அதற்கு எனக்கு ஒரு சிறு தொகையை அவர்கள் தருகிறார்கள். எனக்கு என்ன நன்மை? வீட்டில் இருந்தபடியே என்னால் செயலியின் மூலமாக தொகையை செலுத்திவிட முடியும். நான் அரசு துறையினுடைய அந்த அலுவலகத்திற்கு 10 மணியிலிருந்து 5 மணி என்கின்ற ஒரு சட்டத்தின் கீழ் நான் போக வேண்டாம். அரசுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது? ஒரு ஊழியர் எனக்காக செலவிடுகின்ற நேரம் முழுமையாக மிச்சமடைகிறது, அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடிகிறது. இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்தி கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
1: ஓகே சார், பணமில்லா பரிவர்த்தனை யூபிஐ முறையில் நம்ம நாடு எந்த அளவுக்கு முன்னேறியிருக்கு? உலக நாடுகளிடையே இது முக்கிய கவனம் பெற்றதன் காரணம் என்ன சார்?
0: சீனா இதில் முதலிடம் இருக்கிறது, அப்புறம் அடுத்த 3 இடங்களில் மாறி மாறி நம் நாடும் வந்து கொண்டிருக்கிறது. மேலை நாடுகளில் இது இயல்பாகவே அவர்களுக்கு நடந்து விட்டது. அதனால் அவர்களெல்லாம் பின்னாளில் சேர்ந்த நம்மை போன்றவர்களுக்குண்டான போட்டியை நாம் பார்க்கலாம். சீனாவினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருப்பதனால், அவர்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் அதிகமாக இருப்பதனால் அவர்கள் இதில் முதல் நிலையில் இருக்கிறார்கள். அது மக்கள் தொகை அடிப்படை. நம் நாடு அதற்கு அடுத்த மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இன்னும் ஒரு 60% தான் நாம் உள்ளே நுழைந்திருக்கிறோம். இன்னும் 40% இதற்குள்ளே வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது வர

0: வர அதுவும் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு நாட்டினுடைய பண பரிவர்த்தனை என்பது இத்தனை தொகைக்கு மேல போனா நான் ஜிஎஸ்டிக்குள்ள வரேன் அப்படின்னா, இத்தனை தொகைக்குள்ள நான் இருக்கேன்னு என்னை நிரூபித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. நான் எல்லா பேமெண்ட்டையும் யூபிஐ மூலமாகவே வாங்குகிறேன். சில இடங்களில் சொல்லுவாங்க, நாங்கள் பணமே வாங்க மாட்டோம், பணம் எங்கள் கையால் தொடமாட்டோம், எல்லாவற்றையும் நீங்கள் கணக்கில் செலுத்தி விடுங்கள்மாங்க. அப்போ நான் வந்து எந்த ஸ்லாபில் இருக்கேன், அந்த விளிம்பிற்கு உள்ளே இருக்கிறேனா அதற்கு மேலே இருக்கிறேனா என்று என்னை நிர்ணயித்துக் கொள்வதற்கும் இது பயன்படுகிறது. யூபிஐ பேமெண்ட் என்பது நேர நிர்வாகத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இடத்தை அடிப்படையாக கொள்ளாமல், இப்போ நான் ஒரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வந்து இந்த நிலத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லாமல், பதிவுத்துறை அலுவல்களுக்கு இடையே அது நடக்கும். அதில் ஒரு சில மாற்றங்கள்லாம் தேவைப்படும், அதெல்லாம் பின்னால் வரும். அப்படி வருகின்ற பொழுது மிகப்பெரிய பண பரிவர்த்தனை என்பது இதன் மூலமாக நடைபெறும். பெரிய பண பரிவர்த்தனைகள் கணக்கின் மூலமாக நடந்துவிட்டால் மற்ற பணத்தை அச்சடிப்பதையும் அரசாங்கம் குறைத்துக் கொள்ளும், தேவை இருக்காது. மற்ற எல்லாருமே வந்து டிஜிட்டல் பணத்துக்குள்ளே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா பணத்தை அச்சடிக்கணும், அதிலிருந்தே நாம் முற்றிலும் விடுபட்டு விட்டோம் என்றால் வருமான வரித்துறைக்குண்டான விவரங்கள் இதன் மூலமாக எளிதாக கிடைத்துவிடும். அதனால முள்ள முள்ள நம்மளே டிஜிட்டல் பணத்துக்குள்ள போயிடுவோம்.
1: இந்நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதியை நாளை ஒளிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com, agncn1@gmail.com.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல இருந்து 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதெல்லாம் உடனே முடிக்க சொல்றோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வரல ஃபியூஸ் ஆஃப் பிரச்சனைனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா அங்கங்க சரி பண்ற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்க எல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வரான். கார்பரேஷன்லயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன் எல்லாம் போடப்படும் சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலையா இருப்போம்.
0: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று

0: அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தையொட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தன்னேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிகுல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக

0: அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி.
2: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
3: எந்த நேரத்துல யோகா பண்றது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஏர்லி மார்னிங் தான். காலையில எந்திரிச்சோடனே பெட்ல உட்காந்து ஒரு ப்ரேயரோட நீங்க அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் உங்களுடைய காலை வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பல் விளக்குறது, பாத்ரூம் போறது, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய வேலை யோகா பண்றது. மேட் எடுத்து போடுறோம், உட்காந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு சூரிய நமஸ்காரம் பயிற்சி, ஒரு வார்ம்அப் பயிற்சி, இல்லை ஒரு சில மூச்சு பயிற்சிகள் செய்யறதுக்கு நம்மளுக்கு 20 நிமிஷம் போதும். ஏன்னா நமக்கு தெரியாது, ஒரு மணி நேரம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருக்க நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும், ஆனால் 20 நிமிஷம் நம்ம யோகா பண்ணுறதுக்கான நேரம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். ஏன் காலையில் யோகா பண்ணுறது தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புல நம்மளை ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தலான ஒரு விஷயமா இருக்கிறது என்ன, கார்டிசோலும் இன்சுலினும் தான். கார்டிசோல் என்ன பண்ணும், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நம்மளுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவாக நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது நம்ம உடம்புல ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துட்ருக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப நேரம் ஒரு இடத்துல உட்காந்தே வேலை செய்கிறதுனாலையும் இருக்கட்டும், நம்மளுடைய எக்ஸசிவான ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலையும், அதாவது நம்மளுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு போய் நம்ம நிறைய சாப்பிட்டு பழகிறோம் இல்லையா, இந்த ஃபுட் ஈட்டிங் ஹேபிட்ஸ்னாலையும் நம்மளுக்கு இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸுங்கிற பிரச்சனைக்குள்ளே நம்ம போக ஆரம்பிக்கிறோம். பிசிஓடியாக இருக்கட்டும், இல்லை அதிகமான வெயிட்டில் இருக்காங்க, இல்லை டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அவங்க எல்லாமே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்படும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலின் வந்து அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் வேலை நிறுத்தம் செய்கிறது தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். நம்ம உடம்புல அதனால் எக்ஸசிவான இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் அதோட வேலையை செய்யாமல் நிறைய இன்சுலின் வந்து நம்ம உடம்புல இருந்துகிட்டே இருக்கும், அது பிரயோஜனமே இல்லாத ஒரு விஷயம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் நம்ம சரி பண்ணணும். இதை நான் ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் சரி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, காலையில் எழுந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு 20 நிமிஷம் யோகா பயிற்சிகள் போதும், நம்ம வாழ்நாள் முழுக்க எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து நம்ம விடுபட்ட முடியும், படிப்படியாக நம்மளோட மாத்திரைகளை குறைச்சி கொண்டு வர முடியும். அதனால தான் சொல்கிறது, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம டூம் ஸ்க்ரோலிங் சும்மா ஃபோனை பார்த்துக்கிட்டே இல்லாமல் ஒரு 20 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே போதும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம்னா எல்லாத்துக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பொய்யை நீங்களே உங்களுக்கு சொல்லிக்காதீங்க. நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம், நமக்கே தெரியும். ஆனால் நம்ம வெளியில் சொல்கிறோமோ இல்லையோ, நம்ம மனசுக்கும் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுக்கும் ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு பொய். அந்த பொய்யை நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் உண்மையாக தினம், ஞாயிற்றுக்கிழமை கிடையாது, சனிக்கிழமை கிடையாது, வாரத்தில் 7 நாளும் நம்ம அந்த ஒரு 20 நிமிஷம் பயிற்சி பண்ணுறது நம்மளோட லைஃப் லாங் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அந்த காலையில் நேரத்தை நான் தவற விட்டுட்டேன், இன்றைக்கி என்னால் காலையில் பண்ண முடியல, மேபி கொஞ்சம் நேரம் நான் அசந்து தூங்கிட்டேன், நேற்று நைட்டு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக தூங்கினதுனால காலையில் எந்திரிக்க முடியல, தூங்கிட்டேன், காலைல டைமே இல்லை அப்படின்னா, சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் இடைவெளி, காலை சாப்பாடு முடிச்சு ஒரு 2 மணி நேரம், இப்போ 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 11 மணிக்கு நீங்கள் யோகா பயிற்சிகளை செய்யலாம். அப்போ என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, வேறு ஏதோ வேலைகள், அலுவலக வேலைகள், இல்லை வெளியில் போக வேண்டிய வேலைகள் வந்துருச்சு அப்படின்னா பரவாயில்ல, லஞ்ச் நீங்கள் எடுத்து முடிச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் இடைவெளி விட்டு, இப்போ நீங்கள் ஒரு 2 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 5 மணிக்கு தாராளமாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுவும் உங்கள் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை பண்ணும். சரி, எனக்கு அப்பையும் பண்ண முடியல, 5 மணிக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இரவு அப்படின்னா நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 7 மணிக்கு உங்களுடைய யோகா பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் உங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிற ஒரு விஷயம். ஸோ காலை, மத்தியானம், இரவு, சாயங்காலம், இந்த மாதிரி எந்த ஒரு நேரத்தில் நம்ம யோகா பயிற்சிகள் பண்ணுறதும் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 மணி நேரம் நான் பயிற்சி பண்ணணுமா அப்படிங்கிறத விட, ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அதுவும் 365 நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே நம்ம உடல் ஆரோக்கியம் நம்மளுக்கு இன்னும் நிறைய மேம்படும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
5: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம், ஷூஸ்லாம்.

0: இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
0: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: பார்த்த நிமிடம். ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார்.

0: துறைமுகப் பகுதிகளிலும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும் தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும் ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்தவொரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 400,000 ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுயஉதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
1: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு

0: உள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு

0: பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகரப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் தீக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்தப் போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில பண்ணை கழிவுகள் மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம். செல்வமுருகன் அவர்கள்.

விவசாயிகள் பயிர் கழிவுகளையும் கால்நடை கழிவுகளையும் மறுசுழற்சி செஞ்சு மண்ணுக்கு பயன்படுத்துறதுனால மண் வளம் மேம்படுதான். அதனால செலவு குறைஞ்சி கூடுதல் வருமானமும் கிடைக்குதான். முக்கியமா சுற்றுச்சூழல் மாசுபாடும் தடுக்கப்படுறதா சொல்றாங்க.

0: ஆகவே விவசாயிகளே, உங்க பண்ணையில கிடைக்கக்கூடிய கழிவுகளை எப்படி பயனுள்ள முறையில மறுசுழற்சி செஞ்சு பயன்படுத்தலாம் அப்படிங்கறத விளக்கும் விதமா அமையுது இந்த நிகழ்ச்சி.
1: கணிசமாக
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில பண்ணை கழிவுகள் மேலாண்மை குறித்து நமக்கு ஆலோசனைகள் வழங்க இருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள். நேர்களாய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்
2: ஐயா. பண்ணை கழிவுகள், அதாவது கழிவுனாவே எல்லாம் எரிச்சு விட்டுறலாம், இல்லைன்னா எப்படியாவது அப்புறப்படுத்திட்டா அடுத்த பயிருக்கு போகலாம் அப்படிங்கிறதா எல்லாருடைய மனநிலையும். ஏன்னா அப்படித்தான் இயங்கிட்டு இருக்காங்க பெரும்பாலான விவசாயிகள். அதை எப்படி இங்கே உரமாக மாற்றிக்கிறது, அது என்ன மாதிரி மேலாண்மை செஞ்சுக்கிறது? ஏன்னா பெரும்பாலும் நெல் போடுறவங்க அறுத்தவங்களாம் கொண்டு மாட்டுக்கு முன்னாடிலாம் போர் வைப்பாங்க. இப்போ மாடுகளும் பெரும்பாலான கிராமங்களில் குறைஞ்சி போச்சு, எப்படி மேலாண்மை செஞ்சுக்கலாம்னு சொல்லுங்க.
3: அதாவது பண்ணை கழிவுகள்ங்கிறது நம்ம பயிர் சாகுபடி செஞ்சு நம்ம மகசூல் போக மீதி தேவையில்லாத அனைத்தையும், அதாவது சோளத்தட்டை, இப்போ நெல்லுனாக்க நெல்லோட ஊமி, அடிக்கட்டை, அனைத்துமே பண்ணை கழிவுகளில் தான் அடங்கும். இந்த பண்ணை கழிவுகளை நம்ம வந்து எரிச்சு விட்டுட்டோம்னா என்ன ஆகும்னாக்க, வளிமண்டலம், அதாவது காற்று மாசுபாடு ஏற்படும், மண்ணில் வந்து மண் மாசுபாடு ஏற்படும், மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை பயக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், தென் மண்புழுக்கள் எல்லாமே இறந்து போயிடும். இதனால் மண் வளம் பாதிக்கப்படும், மகசூல் குறையும், பல பாதிப்புகள் ஏற்படும். இதெல்லாம் நிவர்த்தி செய்யணும் அப்படின்னாக்க நம்ம முறையாக கழிவுகளை கையாள வேண்டும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் தான் இந்த இயற்கை உரம் தயாரித்தல், கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க, இந்த கழிவுகள் வந்து பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இயற்கை உரமாக மாறக்கூடிய தொழில்நுட்பம் தான் இந்த இயற்கை உரம் தயாரித்தல். இதில் பார்த்தோம்னாக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள், அதுதான் இந்த கழிவுகளை சிதைச்சு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அங்கக உரமாக மாற்றும். அதை நாம் வயலுக்கு போட்டோம்னா அதிக மகசூல் பெறலாம், மண் வளம் பாதுகாக்கப்படும். ஆனால் இப்போ விவசாயிகள் பெரும்பளவு பயன்படுத்தாத இருக்கிறாங்க, பட் அதை எல்லாரும் முறையாக செஞ்சோம்னா அதிக மகசூல் பெற முடியும்னு நான் கேட்டுக்கிறேன்.
2: ஐயா, இப்போ நெல் அறுவடை முடிஞ்சோன்னா தாள் இருக்குது, அதாவது வைக்கோல், அந்த வைக்கோலை எப்படி பெரும்பாலும் எல்லாம் மாட்டுக்கு கொடுத்துட்றாங்க, கழிவாக கிடச்சிருது, அது உரமாகவே டைரெக்டாக நம்ம வந்து வயல்களில் கொடுத்துடலாம். அப்படி பயன்படுத்த முடியாதவங்க வைக்கோலை வச்சு என்ன செய்யலாம், அதாவது உரமாக மாத்துறதுலையோ இல்லை மேலாண்மை செஞ்சுக்கிறதா இருந்தால் என்ன மாதிரி அதை பயனுள்ள வகையில் செஞ்சுக்கலாம் அப்படிங்க?
3: அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடு மாடுகளுக்கு உணவாக கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்க முடியல, வேஸ்ட்டாக போகுது, அதை நாம் எரிக்காமல் முறையாக ஒரு இயற்கை உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். அதாவது இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னாக்க, அது வந்து புது தொழில்நுட்பம்லாம் இல்லை, பழைய காலத்துலேருந்தே பண்ணது தான். அதாவது முன்னாடி நான் குழி எடுத்து போட்டு இயற்கையாக வர கழிவுகளை எல்லாத்தையும் அதில் கொட்டி கொட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அதை சிதைச்சு இயற்கை உரமாக மாற்றும். அதுக்கு மக்கிறதுக்கு அதிகபட்சம் ஒரு வருடமாவது ஆகும். ஆனால் இப்போல்லாம் வந்து நவீன காலத்தில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துட்டதுனால இப்போ அவ்வளவு நாள்லாம் பொறுக்கணும்னு இல்லை. இப்போ நெல் வைக்கோல்னாக்க 2 to 3 மாதங்கள்லேயே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை உரமாக மாறிவிடும்.
2: எப்படிங்க செய்யலாம்?
3: அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து

0: ஒரு நுண்ணுயிர் கூட்டு கலவை உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதாவது டிஎன்ஏயு பயோ மினரலைசர் அப்படிங்கிறது அதனுடைய பேர். அது வந்து திட வடிவில் இருக்கும், அதில் கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும். நாம் இந்த கழிவுகளை மக்க செய்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்க, பொதுவாகவே எந்த ஒரு கழிவுகளாக இருந்தாலும் அதை மக்க செய்வதற்கு சின்ன சின்ன துகள்களாக மாற்றணும். அதனுடைய சைஸ் வந்து மினிமம் ஒரு 2 சென்டிமீட்டர், அந்த அளவுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி நாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குவியல் முறையில் பண்ணலாம், பட் அதுக்கு இடம் தேர்வு செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ பொதுவாகவே கம்போஸ்ட் தயாரிக்கணும் இல்லை மண்புழு உரம் தயாரிக்கணும்னாக்க ஒரு நேர்பாங்கான இடத்த தேர்வு செய்யணும். ஆமாம், நேர்பாங்கான கொஞ்சம் மேடான சமமான இடமா இருந்ததுனாக்க நல்லது. பொதுவாக வந்து தண்ணி நம்ம தெளிக்கும் போது கம்போஸ்ட் தயாரிக்கும் போது அந்த ஊட்டச்சத்துக்கள் மண்ணுக்குள்ளே போய்விடும், மண்புழுக்கள் உள்ளே போய்விடும். ஸோ அப்படிங்கும்போது ஊட்டச்சத்து விரயம் ஆவதற்கு நிறைய வழி இருக்குது. ஸோ அதுக்காக கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸ், கொஞ்சம் அடியில் ஒரு காங்கிரீட் மாதிரி இருந்ததுன்னா நல்லது.
1: இல்லைன்னா பிளாஸ்டிக் கூட,
0: பிளாஸ்டிக் ஏதாவது விரிப்புகள் அப்படி ஏதாவது போட்டு மண்புழு உரமோ இல்லை இயற்கை உரமோ தயாரிக்கலாம். ஸோ இப்போ இயற்கை உரம் தயாரிக்கணும்னாக்க என்ன பண்ணணும்னாக்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு சிறு துகள்களாக வெட்டிக்கணும்.
1: வைக்கோல்,
0: ஆமாம் வைக்கோல.
1: இப்போ நீங்கள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கணும், மாட்டுடைய சாணம் தானங்க வேணும்னு சொல்கிறாங்க, வைக்கோலை வச்சு தயாரிக்கலாமா?
0: வைக்கோல் தயாரிக்கலாம். மாட்டோட சாணம்ங்கிறது வந்து ஒரு 100 விழுக்காட்டில் ஒரு 30% சாணம் இருந்தாலே போதும். அதாவது எதுக்காக நம்ம இது சொல்கிறோம்னாக்க, பொதுவாக நம்ம இந்த இயற்கை உரம் தயாரித்தலுக்கு முக்கியமான காரணின்னு பார்த்தோம்னாக்க கார்பன் தலைச்சத்து விகிதாச்சாரம்னு சொல்லுவாங்க. 30 மடங்கு கார்பன் இருந்ததுனாக்க 1 மடங்கு கண்டிப்பாக தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன் அப்படிங்கிற கூடிய தலைச்சத்து இருக்கணும். அப்போ தான் இந்த நுண்ணுயிரிகள் விரைவாக சிதைத்து மிக விரைவிலேயே இயற்கை உரம் தயாரிக்க முடியும். அதுக்காகத்தான் என்ன பண்ணணும்னாக்க, பொதுவாக நம்ம இந்த வைக்கோலை மட்டும் போடாமல் நைட்ரஜன் நிறைஞ்ச மாட்டுச்சாணம் போன்ற கழிவுகளை அதோட கலந்து நம்ம இயற்கை உரம் தயாரிக்கணும்னு சொல்கிறது.
1: சரி, முதல்ல வந்து ஒரு சமதளம் ஹார்ட் சர்ஃபேஸ் ரெடி பண்ணி வர்றீங்க, அப்புறம் அடுத்து என்னங்க செய்யணும்?
0: அதுக்கப்புறம் கழிவுகளை சிறு சிறு பீஸாக வெட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குவியல் முறையில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டினுடைய அளவை வந்து 4 அடி அகலம், 4 மீட்டர் நீளத்துக்கு ஒரு படுக்கையை இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு வைக்கோலை வந்து 10 to 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஒரு அடுக்கு அந்த வைக்கோலை படுக்கையாக போட்டுடணும். அதற்கு மேலே என்ன பண்ணணும்னாக்க, மாட்டுச்சாணம் இல்லை கோழி ஏறு போன்ற நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய கழிவுகளை அதன் மேலே போடலாம். ஸோ அந்த நைட்ரஜன் சத்து இயற்கையாக இருக்கக்கூடிய மாட்டுச்சாணம் கோழி எருலாம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செயற்கை உரங்கள் இப்போ யூரியா மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஒரு அடுக்குக்கு அப்புறம் ஒரு 1 கிலோ மாதிரி சும்மா தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் இந்த வைக்கோலை போடுறோம். அந்த வைக்கோல் மேலே மக்க செய்யக்கூடிய நுண்ணுயிர் கூட்டு கலவையை தெளிக்கணும். அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் இந்த டிஎன்ஏயு பயோ மினரலைசர் அப்படிங்கிற நுண்ணுயிர் கூட்டு கலவையை தயாரித்து விற்கிறாங்க. 1 கிலோவோட விலை 63 ரூபா. இப்போ 1 டன் கழிவுகளை மக்க செஞ்சு இயற்கை உரமாக மாற்றணும்னாக்க 2 கிலோ தேவைப்படும்.
1: மொத்தம் 126 ரூபாயில் முடிஞ்சிடும்.
0: முடிஞ்சிடும், ஆமாம். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த 2 கிலோ டிஎன்ஏயு பயோமினலைசரை வாங்கி 1 பக்கெட்டில் 20 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும். அதில் இந்த நுண்ணுயிர் கூட்டு கலவையை கொட்டி நல்லா மாட்டு சாணத்தை கரைச்சி இது பண்ணுற மாதிரி நல்லா ஸ்லரி மாதிரி ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு யூனிஃபார்மாக எல்லா கழிவுகள் மேலேயும் படுற மாதிரி தெளிச்சு விடணும். திரும்பவும் வைக்கோலை 1 அடுக்கு, அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் 1 அடுக்கு, அது திரும்பவும் வைக்கோல், அது வைக்கோல் மேலே இந்த டிஎன்ஏயு பயோ மினரலைசர் கலவையை தெளிச்சு விடணும். இதுமாரி நம்ம மாறி மாறி மாறி குவியலை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அந்த குவியலினுடைய உயரம் வந்து 1 மீட்டருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பண்ணணும். எனக்கு அந்த குவியலினுடைய உயரம் வந்து ஒரு முக்கியமான காரணி. குவியலினுடைய உயரம் 1 மீட்டர் இருந்ததுனாக்க அந்த கழிவுகள் மிக விரைவிலேயே நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு ஒரு இயற்கை உரமாக மாறிவிடும். குவியல் இப்போ கம்மியாக 20 சென்டிமீட்டரில் 30 சென்டிமீட்டர் இருந்ததுனாக்க இந்த சிதைக்கும் போது நுண்ணுயிரிகளால் அதிகப்படியான வெப்பம் வெளிவரும். அந்த வெப்பம் வந்து அந்த குவியலுக்குள்ளேயே இல்லாமல் வெளியே போகிறதுனால அந்த கழிவுகள் சீக்கிரமாக மக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம குவியலினுடைய உயரத்தை 1 மீட்டருக்கு குறையாமல் வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறது.
1: ஐயா, இப்போ நீங்கள் சொன்ன வைக்கோலை மண்புழு உரமாக மாத்துறதுக்கு இதே மெத்தடை கரும்பு தொகை, மக்காச்சோளத்தண்டு, சோளத்தலை, பருத்தி குச்சி எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்தலாமா?
0: எல்லா கழிவுகளையும் நாம் இயற்கை உரமாக மாற்றலாம். அதாவது இப்போ பொதுவாகவே கழிவுகள் அப்படின்னாக்க அது வந்து எதனால் ஆகியிருக்கும் அப்படின்னாக்க செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ், லிக்னின் இதே மாதிரி வேதிப்பொருட்களால் ஆகியிருக்கும். இப்போ வைக்கோல்னு பார்த்தோம்னாக்க செல்லுலோஸாக தான் இருக்கும். ஸோ அதனால் இயற்கையாகவே இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அந்த நுண்ணுயிர் கூட்டுக்கலவையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சிதைச்சிரும். இப்போ கரும்பு தொகைக்கும் அந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில அதாவது இப்போ தென்னை நார் கழிவுன்னு பார்த்தோம்னாக்க

0: அது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்னின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளால் ஆனது. அந்த இதை சிதைக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிர் கூட்டு கலவையோட நம்ம கூடுதலாக வந்து பிளிரோட்டஸ் அப்படிங்கிற இந்த காளான் இருக்கும்ல உயிர் வித்துக்கள், அதையும் சேர்த்து போட்டோம்னா சீக்கிரமாக மக்கும். ஸோ அதாவது கழிவுகள் எதனால் ஆகியிருக்கோ அதை சிதைக்கக்கூடிய நுண்ணுயிர் கூட்டு கலவையை நம்ம பயன்படுத்தணும். அப்படி பண்ணோம்னா மிக குறுகிய காலத்திலேயே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை உரத்தை தயாரிக்க முடியும்.
1: சிறப்புங்க ஐயா. அப்புறம் இந்த கால்நடை கழிவுகள்லேருந்து எப்படியெல்லாம் வந்து இந்த இயற்கை உரம் கம்போஸ்டிங் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: கம்போஸ்டிங்கிறது எல்லா கழிவுகளுக்கும் ஒரே மாதிரியான செயல்முறை தான். பொதுவாகவே வந்து காரணிகள் இயற்கை உரம் தயாரித்ததுக்கு முக்கியமாக விளங்கும். ஒன்று வந்து கார்பன் தழைச்சத்து விகிதாச்சாரம், அதாவது 30 மடங்கு கார்பன் இருந்ததுன்னா 1 மடங்கு தழைச்சத்து வேணும். ஸோ அந்த இது கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா சீக்கிரமாக கழிவு மக்கி உரமாக மாறிடும். இன்னொரு முக்கியமான காரணி பார்த்தோம்னாக்க அந்த கழிவுகளினுடைய சைஸ் அளவு. ஸோ அதுதான் நம்ம ரொம்ப பெருசாக இருந்ததுனாலும் மக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதனால தான் 2 சென்டிமீட்டர் குறைவாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி நிறைய ஸ்வைப்பான்னு சொல்லுவோம், அது ஸ்ரெட்டர்னு சொல்கிறோம், அந்த கருவி வந்துடுச்சு. ஒரு 70-80,000 நிறைய கிடைக்குது. ஸோ தென்னை மட்டையாக இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் அதில் போட்டோம்னா சீக்கிரமாக நல்லா தூளாகிடும். அதை எடுத்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி கழிவுகளை தூளாகிட்டு தழைச்சத்து விகிதாச்சாரம் 30:1 சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வெவ்வேறு கழிவுகளை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா செயற்கை நைட்ரஜன் உரங்களை சேர்த்துக்கலாம், சேர்த்து அந்த தழைச்சத்து விகிதாச்சாரம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னாக்க நுண்ணுயிர் கூட்டு கலவை. பொதுவாக முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவாங்க, மாட்டுச்சாணம் யூஸ் பண்ணுவாங்க. மாட்டுச்சாணத்துலேயும் எதிகப்படியான இயற்கையாகவே நுண்ணுயிரிகள் இருக்குது, அதை பயன்படுத்தலாம். இப்போ நம்ம டிஎன்ஏயு பயோ மினரலைசர் மாதிரி நுண்ணுயிர் கூட்டு கலவையில் மக்குதலுக்கு என்ன தேவையோ அந்த நுண்ணுயிரிகளை மட்டும் நிறைய பெருக்கமடைய செஞ்சு விற்கிறோம். அதேமாதிரி ப்ரைவேட்லேயும் நிறைய இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு நுண்ணுயிர் கூட்டு கலவை, முக்கியமாக டிஎன்ஏ நுண்ணுயிர் கூட்டு கலவைனாக்க சீக்கிரமாக மக்கிடும், அதை பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னாக்க ஈரப்பதம். இந்த மக்குதல் போது ஈரப்பதம் 50 முதல் 60% கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது வாரத்துக்கு 2-3 டைம் நல்லா தண்ணி தெளித்து விடணும், அப்போ தான் அந்த ஈரப்பதம் இருக்கணும். அதாவது 50% ஈரப்பதம்னா நம்ம எதுவும் ஈரப்பதம் பார்க்கறதுக்கு அந்த மீட்டர் கொண்டிலாம் நம்ம டெஸ்ட் பண்ண தேவையில்ல. கையில் பிடிச்சோம்னாக்க நல்லா கெட்டியாக உருண்டையாக இருக்கணும், நம்ம விட்டோம்னா அப்படி பொல பொலன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாவே 50% ஈரப்பதம் இருக்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் மக்கிடும். இன்னொரு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னாக்க காற்றோட்டம். அதாவது அந்த மக்குதல் எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க காற்றுள்ள முறையில் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படும். சில முறைகளை குழி முறையில் எடுக்கும்போது காற்று இல்லாத முறையில் பண்ணுவாங்க. ஸோ ஓப்பனில் அதாவது குவியல் முறையில் பண்ணுறது காற்றோட்ட முறையில் தான் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணோம்னாக்க நல்லா அந்த கழிவுகள் யூனிஃபார்மாக மக்குவதற்கு, அப்புறம் அதை மக்க செய்யக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு தேவையான காற்றோட்டத்தை அதிகப்படுத்துறதுக்காகத்தான் நாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை கிளறி விடணும்னு சொல்கிறோம். ஸோ இதை மாதிரி பண்ணோம்னாக்க மிக விரைவிலேயே நம்ம ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு இயற்கை உரத்தை தயாரிக்க முடியும்.
1: சரிங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க கார்பன் தலைச்சத்து வந்து 30:1 அப்படின்னு சொல்கிறீங்க. முன்னாடி வைக்கோல் போடும்போது சாணம் போடலாம், அது வந்து நைட்ரஜன் நிறைந்த இருக்கும், ஸோ அதுக்காக போட்டுக்கலான்றீங்க. இப்போ நம்ம போடுறதே சாணமாக இருக்கிறது, சாணத்தை நம்ம வந்து கம்போஸ்ட் உரமாக மாற்றணும் அப்படின்னா இதில் மினரல் ஈக்குவலைசரை எவ்வளோங்க போடுறது?
0: எந்த ஒரு கழிவுகளாக இருந்தாலுமே பொதுவாக வந்து 1 டன்னுக்கு 2 கிலோ டிஎன்ஏயு பயோ மினரலைசர் தேவை. அதுதான் எந்த ஒரு கழிவு வந்து அதை பயன்படுத்தணும். அதான் 20 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ பயோமிலேசரை கலந்து 1 டன் கழிவு முழுக்க யூனிஃபார்மாக எல்லா கழிவுகளையும் படுற மாதிரி தெளிச்சு விடணும். இதுதான் ரெக்கமெண்டேஷன்.
1: ஐயா, இப்போ கம்போஸ்ட் உரத்துக்கும் மண்புழு உரத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? அதில் ரெண்டும் சேர்ந்தணும்.
0: ரெண்டும் வெவ்வேறு தான். அதாவது இயற்கை உரம்ங்கிறது நுண்ணுயிரிகளால் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு இயற்கை உரம். இதுவே மண்புழு உரம்ங்கிறது மண்புழுக்கள் மண்ணில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாக்க அது வந்து விவசாயிகளின் நண்பன் சொல்லுவோம். ஏன்னாக்க இது மண்புழு வந்து மண்ணில் பல நன்மைகள் செய்கிறது. காற்றோட்டத்தை அதிகப்படுத்தும், நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தும், மண்ணுடைய தன்மையை அதிகரிக்க செய்யும். அந்த அளவுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அந்த மண்புழுக்கள் என்ன பண்ணோம்னாக்க தேவையில்லாத கழிவுகள் போட்டோம்னா அந்த கழிவுகளை சாப்பிட்டு எச்சமாக வெளியிடும். அந்த எச்சம்னு சொல்கிறோம்ல அதுதான் அந்த மண்புழு உரம்ங்கிறது. அதில் பார்த்தப்போனாக்க பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாமே இருக்கும். அதோடு இல்லாமல் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், தாவரத்தினுடைய வளர்ச்சியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஹார்மோன்கள் என்சைம்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நுண்ணுயிர் உரத்தில் இருக்கிறத விட இதில் ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கும், பயிர் வளர்ச்சி ஊக்கிகளும் இருக்கிறதுனால இதை போடும்போது பயிர் உற்பத்தி அதிகரிக்கும்.
2: மண்வளத்தை மேம்படுத்த விவசாயிகள் பண்ணை கழிவுகளை எப்படி முறையா மறுசுழற்சி செய்யறது அப்படி

0: அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் என்னென்ன மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: ஐயா, நீங்க சொன்னீங்க, அதாவது இயற்கை உரம் தயாரிக்கிறதும் மண்புழு உரம் தயாரிக்கிறதும் வேற வேற எப்படி மாறுபடுதுங்கிறத சொன்னீங்க. இப்ப மண்புழு உரம் தயாரிக்கிறதா இருந்தா எப்படிங்க செய்யறது?
2: அதாவது பொதுவாக வந்து இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு ஓப்பனில் குவியல் முறையில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த மண்புழு உரம் தயாரிப்பதற்கு ஒரு தொட்டி மாதிரியான ஒரு அமைப்பு தேவைப்படும். அது சிமெண்ட் தொட்டியாக இருக்கலாம், இல்லை மர தொட்டியாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக் டப்பாக இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். சின்ன அளவில் பண்ணுறது இருந்தால், பெரிய அளவில் பண்ணுறோம்னாக்க ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கொட்டகை, மாட்டு கொட்டகை ஏதாவது பயன்படுத்த முடியாமல் இருந்ததுன்னா அதை கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு அடியில் ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் வேணுங்கிறதுக்காக காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ஸ் போட முடிகிறவங்க போட்டுக்கலாம். முடியாத விவசாயிகள் என்ன பண்ணலாம்னாக்க, இப்போ தேவையில்லாத ஒரு பில்டிங் இடிக்கிறோம்னாக்க அந்த மண்ணெல்லாம் அடியில் கொட்டி ஒரு காங்கிரீட் ஸ்ட்ரக்சர் மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதன் மேலே நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம். ஸோ இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு தொட்டி போன்ற அமைப்பு வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம்னாக்க, ஒரு 2.5 அடி உயரத்துக்கு ஒரு தொட்டி மாதிரி அமைப்பை கிரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம மண்புழு உரம் தயாரிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், முக்கியமாக மண்புழு உர தயாரிப்புக்கு வந்து பொதுவாகவே மண்புழுக்கள் பாதி மக்கிய அந்த கழிவுகளைத்தான் விரும்பி சாப்பிடும். இப்போ புதுசாக மாட்டுச்சாணம் போட்டோம்னாக்க அதை போய் அதில் ஏறிக்கும் இருக்கும், பட் அதை விரும்பி சாப்பிடாது. இதே பாதி மக்கிய கழிவுகளை போட்டோம்னாக்க நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னாக்க, பொதுவாகவே நம்ம இந்த பண்ணை கழிவுகளை இயற்கை உரம் தயாரிக்கிறதுக்கு எப்படி குவியல் முறையில் பண்ணுறோமோ அதே மாதிரி அனைத்து கழிவுகளையும் சிறு சிறு துகள்களாக வெட்டிட்டு மாட்டுச்சாணத்தோட எல்லாம் கலந்து அந்த 30:1 அந்த கார்பன் திரைச்சத்து விகிதாச்சாரம் வர மாதிரி செஞ்சு எல்லா கழிவுகளையும் ஒன்று சேர்த்து குவியல் முறையில் போட்டு அதன் மேலே அந்த நுண்ணுயிர் கூட்டு கலவை அப்படி அது உபயோகிக்க முடியாதவங்க மாட்டுச்சாண கரைசலை கூட ஃபுல்லாக தெளித்து ஒரு 20 நாள் வச்சுருந்தால் போதும். அப்போ என்ன நடக்கும்னாக்க, அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் அந்த கழிவுகளை சிதைக்கும். ஸோ ஒரு பாதி அளவு மக்கிடும். அந்த பகுதி அளவு அந்த சிதைக்கப்பட்ட கழிவுகளை எடுத்து நம்ம மண்புழு உர படுக்கையில் மண்புழுக்கு உணவாக போட்டு நம்ம அதில் மண்புழுக்களை ரிலீஸ் பண்ணோம்னாக்க அந்த மண்புழுக்கள் அந்த கழிவுகளை நன்றாக சாப்பிட்டு மிக விரைவிலேயே 1 டன் கழிவுகளுக்கு வந்து 2 கிலோ மண்புழு தேவைப்படும். ஸோ அந்த கழிவுகளை போட்டு அதில் நம்ம மண்புழுக்களை விட்டோம்னாக்க அந்த மண்புழுக்கள் நன்றாக சாப்பிட்டு எச்சமாக போடும். அதுதான் மண்புழு உரங்கிறோம். இந்த மண்புழுவை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் நம்ம வந்து அதுலேயும் நம்ம ஈரப்பதம் வந்து 50% இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தண்ணி அதிகமாக விட்டுட்டாலும் என்ன ஆகும்னாக்க, ஈரப்பதம் அதிகமாகிடும்போது காற்று இல்லாமல் போயிடும். ஸோ மண்புழுக்கள் சுவாசிக்க முடியாமல் இறந்து போயிடும், இல்லைனா அங்கே வந்து வேறு எங்கே வெளியில் போயிடலாம்னு பார்த்து இடம் இருக்கிறதுக்கு வெளியேறிடும். ஈரப்பதம் இல்லைனாலும் அந்த மண்புழுக்கள் இறந்துடும். ஸோ அதனால் நம்ம எப்பொழுதுமே வந்து அந்த 50 விழுக்காடு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வாரத்தில் 1-2 நாள் இல்லது 2 முறை இல்லை 3 முறை தண்ணீர் தெளித்து பாதுகாத்துக்கணும்.
1: சரிங்க ஐயா, இப்போ இந்த மண்புழு உரம் தயாரிக்கும் போது இப்போ நம்ம வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய மண் புழுக்களே விடலாமா, இல்லை எதுவும் இந்த மண்புழு தான் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
2: அதாவது பொதுவாகவே நம்ம இந்தியாவில் வந்து 2000க்கும் அதிகமான சிற்றினங்கள், அதாவது மண்புழு இனங்கள் இருக்கின்றன. அனைத்துமே மண்ணுக்கு நல்லது தான். பொதுவாகவே இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி 3 வகையான மண்புழுக்கள் உகந்ததாக இருக்கின்றன. அதாவது ஆப்பிரிக்கன் புழுன்னு சொல்லுவோம், யூட்ரிலஸ் யூஜினியன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையான மண்புழு, அது நல்லா பெருசாக இருக்கும். அதாவது செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அந்த இது பார்த்தோம்னாக்க அப்படியே பெருசு பெருசாக நல்லா தெளிவாக தெரியும். அதனுடைய சாப்பிடும் திறன் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு புழுவானது 1 நாளைக்கு 5 கிராம் அளவு உணவை சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். பாதி மக்கிய கழிவை போடும்போது 1 நாளைக்கு 5 கிராம் அளவு சாப்பிட்டு அதிக அளவு புழுக்களை விடும். ஸோ அது வந்து சீக்கிரமாக மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்கும். அதோடு இல்லாமல் அதனுடைய இனப்பெருக்க திறனும் அதிகமாக இருக்கும். அதோடு இல்லாமல் அந்த சுற்றுச்சூழல், அதாவது நம்ம காலநிலை டெம்பரேச்சர் இந்த இதெல்லாம் தாங்கி வளரக்கூடிய தன்மை மிகுந்ததாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம பயன்படுத்தலாம். அப்புறம் இன்னொரு மண்புழு வகை சொல்லுவோம், அதாவது யூரோப்பியன் வேம்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் குளிரான இருக்கக்கூடிய இடத்துலையும் நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு மண்புழு உரம், அதுவும் நல்லது. அது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். இன்னொன்று இந்தியன் வேம், லோக்கல் வேம்னு சொல்லுவோம், பெரியோனிக்ஸ் எக்ஸ்கேவேட்டஸ்ன்னு சொல்லக்கூடியது, அதையும் பயன்படுத்தலாம். சின்ன சைஸாக இருக்கும், கொஞ்சம் குறைவாக சாப்பிடும், பட் அதையும் பயன்படுத்தலாம். பொதுவாக இந்த மூன்று வகையான மண்புழுக்களையும் நாம் பயன்படுத்தலாம். இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த மண்புழுக்களையும் பயன்படுத்தலாம், அதை நம்ம கலெக்ட் பண்ணி நாம் பயன்படுத்தலாம், பட் கொஞ்சம் மெதுவாக
1: சாப்பிடும் சாப்பிடும். ஏன்னா அவங்க கூச்சியாட்டம் வளர்த்தியா இருப்பாங்க, கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க.
2: ஆமாம், அதுதான் அதுதான்.

0: ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது பொதுவாக வந்து இந்த வெள்ளத்துக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகும் இந்த மண்புழுக்கள். பொதுவாக ஒரு 10 கிலோ மாட்டுச்சாணத்தை குவியலாக ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக மாட்டுச்சாணத்தை போட்டு மண்புழு எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல அதை போட்டு அது கூட வெல்லம் ஒரு 2 கிலோவாக நல்லா கரைச்சி மாட்டுச்சாணம் மேலே அப்படியே ஊற்றி மேலே ஒரு கோணி சாக்கை போட்டு கவர் பண்ணிட்டோம்னாக்க வெள்ளத்துக்கு வாசனைக்கு அத்தனை மண்புழுக்களும் வந்துடும். அந்த மண்புழுக்கள் என்ன பண்ணணும்னாக்க அந்த சாணத்தில் ஏறிக்கும். அதை எடுத்து நாம் மண்புழு உர தயாரிப்புக்கு பயன்படுத்தலாம்.
1: விவசாயிகளுக்கு ஏற்ற முறையே சொல்லியிருக்கீங்க, சிறப்பு. ஐயா, இப்போ அழகாக சொன்னீங்க எப்படி கம்போஸ்ட் உரம் தயாரிக்கலாம், அப்புறம் அடுத்து மண்புழு உரம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே போல் உயிரி வாயு உற்பத்தி, பயோகேஸ் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம பண்ணை கழிவுகளிலிருந்து?
0: அதாவது உயிரி வாயுங்கிறது நமக்கு தேவையான ஆற்றல் உற்பத்தியை மீட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது
1: இன்றைய நிலைமையில கட்டாயமாக தேவைங்க,
0: கண்டிப்பாக தேவை. நம்ம பெட்ரோல் டீசல்னு அதை சார்ந்து இருக்காமல் இந்த மாதிரி ஒரு ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது இயற்கை சார்ந்த ஒரு ஆற்றலை தயாரிக்கிறதுக்கான ஒரு ஏற்ற ஒரு முறை. இது வந்து புதுசுலாம் இல்லை, எல்லாருமே இந்த மாட்டு சாணத்திலிருந்து பழைய காலத்திலிருந்து எல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு வராங்க.
1: நிறைய பகுதியில் விவசாயிகள்
0: வச்சிருக்காங்க. அந்த கொள்கலன்லேயும் அனைத்து பண்ணை கழிவுகளையும் போட்டு உயிரி வாயுவை தயாரிக்க முடியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த துகள் என்ன கழிவுகளை சிறு சிறு பீஸாக கட் பண்ணணும். மாட்டு சாணம் இருந்ததுன்னா அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த
1: இப்போ இந்த பயோகேஸ் பிளான்ட்டுக்கு பெரும்பாலும் விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா மாட்டு சாணத்தை தான் போடுவாங்க. அதில் வைக்கோலையும் போடலாமா? வைக்கோல் பண்ணை கழிவாக இருந்தாலும் போடலாம்.
0: மாட்டுச்சாணத்தோட கலந்து அந்த உயிரி வாயு கொள்கலனில் போட்டோம்னா அதுவும் அந்த காற்றில்லாத சுவாச முறையில் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்பட்டு அந்த மீத்தேன் நிறைந்த ஒரு உயிரி வாயு வரும். அதிலிருந்து நம்ம அடுப்பு எரிக்கலாம். இந்தியாவிலே ஒரு சில இடத்துலலாம் வெஹிக்கிள் ரன் பண்ணுறதுக்கும் பயோகேஸை பயன்படுத்த முடியும்.
1: ஐயா, அந்த பயோகேஸ் உற்பத்தி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான வடிவமைப்பு செய்யணும் அதை பற்றி சொல்ல முடியும்?
0: கொள்கலன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது நம்ம தீன பொந்து மாடல் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் காதி கிராஃப்ட், அந்த உயிரி வாயு கொள்கலன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. எதை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த காதி கிராஃப்ட்னு சொல்லக்கூடிய அந்த உயிரி வாயு கொள்கலன் அதிக அளவு எஃபிஷியன்சி கொண்டதாக இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி பண்ணலாம். ஸோ அனைத்து பண்ணை கழிவுகளையும் நம்ம மாட்டுச்சாணத்தோட கலந்து இந்த உயிர் வாயு தயாரிக்க முடியும்.
1: சரிங்க, இப்போ அந்த மாதிரி அந்த பிளான்ட்டுக்குள்ளே பயோகேஸ் பிளான்ட்டுக்குள்ளே போடும்போது அப்போவும் நம்ம வந்து இந்த நுண்ணுயிரி கலவையை கலந்து தான் போடணுமாங்க?
0: அதாவது நுண்ணுயிர் கூட்டு கலவை வந்து அது இயற்கையாகவே, அதாவது ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டான நல்ல ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உயிரி கொள்கலனாக இருந்ததுனாக்க அதுலேயே அந்த காற்றில்லாத சுவாச முறையில் செயல்படக்கூடிய நுண்ணுயிரிகள் அதிகமாக இருக்கும். அதையே பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க அதுக்கும் அந்த நுண்ணுயிர் கூட்டு கலவை தேவை. அது எங்கேருந்து எடுப்போங்கனாக்க இதே மாதிரி காற்றில்லாத சுவாச முறையில் செயல்படக்கூடிய அந்த உயிரி வாயு கொள்கலனிலிருந்து மைக்ரோவியல் நுண்ணுயிர் கூட்டு கலவை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வரணும். அதை கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது காற்றோட்டம் இல்லாத நிலையில் கொண்டுட்டு வந்து நாம அதில் ஆட் பண்ணணும்.
1: ஓ, அப்படிங்களா?
0: ஆமாம், அது என்ன காற்றுப்பட்டதுன்னா அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இறந்துவிடும்.
1: அதுக்குள்ள கழிவுகள்லாம் போடுறோம். அந்த கழிவுகளை வந்து திருப்பி நம்ம வந்து உரமாக பயன்படுத்தலாமாங்க?
0: சிதைக்கிறதுக்கு அப்புறம் கடைசியாக மீதி இருக்கக்கூடிய அந்த திடக்கழிவுகளை உரம் மாதிரியே பயன்படுத்தலாம். அதில் ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு இருக்கும். அதில் எந்தவித பாதிப்பும் கிடையாது.
1: இப்போ நீங்கள் வந்து கம்போஸ்ட் உரம் தயாரிக்கும் போது சொன்னீங்க நல்லா காற்று ஓட்டமாக இருந்தால் தான் அது நல்லா சீக்கிரம் மக்கி இதுவாகும். அது வந்து காற்றோட்டம் இல்லாத இடத்துல மக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் உரத்தினுடைய அந்த வீரியமோ இல்லை சத்துக்களோ குறைஞ்சிரும் அப்படின்னு மாதிரி
0: அதுலாம் கிடையாது. அதாவது அனைத்துமே கம்போசம். பொதுவாக அந்த கம்போஸ் இயற்கை உரம் தயாரித்தால் 2 முறையில் பண்ணலாம். ஒன்று காற்றுள்ள முறையில் பண்ணலாம், இன்னொன்று காற்றில்லாத முறையில் பண்ணலாம். அனரோபிக் டைஜஷனுங்கிறது பயோகேஸ் அந்த உயிரி வாயு உற்பத்தி செய்யக்கூடியது, அது காற்றில்லாத முறையில் இறங்குது. ஆனால் அதில் இருக்கிறதும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது தான். அதையும் நாம் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். அதில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது.
1: சிறப்புங்க. அடுத்து உயிர்கறி அப்படின்னு சொல்கிறீங்க, அதாவது பயோச்சார் உற்பத்தி செய்கிறது எப்படி, எந்தெந்த பொருட்கள் வந்து அது மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க.
0: அதாவது உயிரி கறிங்கிறது ஒரு புதுசாக விவசாயிகள் மத்தியிலையும் சரி உலக அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அதாவது அனைத்து அங்க கழிவுகளையும் உயிரி கறியாக மாற்ற முடியும். இந்த உயிரி கறி எப்படி பண்ணுவாங்கனாக்க ஆக்சிஜன் குறைந்த அளவு, அதாவது ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் எரிச்சு 300 முதல் 900 டிகிரி டெம்பரேச்சர்ஸில் எரிக்கும்போது அந்த கழிவுகள் வந்து உயிரி கறியாக மாறும். ஸோ இதனால் ஒரு என்ன ஒரு நன்மைனாக்க நம்ம இந்த கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன், இப்போ அதாவது குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயமாதல், காலநிலை மாறுபாடு இப்படிலாம் பேசப்பட்டுக்கிட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த உயிரி கறி தயாரித்து அதன் மூலமாக பல நன்மைகள் பெற முடியும். இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷனுடைய அளவை குறைக்க முடியும். இது வந்து கார்பன்
1: கரிமூட்டம் போடுறது.

0: அந்த ஊர்ல வந்து
1: அதே மாதிரி ஒரு செயல்பாடு தான். அந்த அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, கறிக்கொட்டை தயாரிப்பாங்க, அதாவது சார்கோல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் அங்க வந்து முறையா பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து முறையா பைரோலைசிஸ் யூனிட்ல ஆக்சிஜன் இல்லாத கண்டிஷன்ல தயாரிக்கிறது, அதே மாதிரி தான்.
0: இதுக்கு என்னென்னலாம் இன்புட்டா கொடுப்போம்? இந்த உயிர்கறி
1: தயாரிக்கிறது, இந்த அனைத்து அங்கக கழிவுகள், இப்போ மரக்கட்டை தயாரிக்கிற மாதிரியே நம்ம பண்ணை கழிவுகளை வரக்கூடிய சோளத்தட்டை, நெல் வைக்கோல், அனைத்துலேருந்துமே நம்ம இந்த உயிர்கறி தயாரிக்க முடியும். அது பைராலைசிஸ் யூனிட்னு சொல்லுவோம். அந்த உயிர்கறி தயாரிக்கிறதுக்கான ஒரு உபகரணம் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இப்போ குறைந்த தொகையிலே கிடைக்கிற மாதிரி விவசாயிகள் ஏற்ற முறைகளை தயாரிக்கிறதுக்காகவே வெளியிட்டிருக்காங்க. ரினியூவபிள் எனர்ஜி இன்ஜினியரிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, புதுப்பிக்க வல்ல ஆற்றல் துறைன்னு அவங்க வைக்கிறாங்க. அதை வாங்கி நம்ம பயோசார் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதை மண்ணுக்கு போடும்போது மண்ணினுடைய வளம் மேம்படும், பயிரினுடைய மகசூல் அதிகரிக்கும், அதோடு இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடு வந்து மண்ணில் நிலைநிறுத்த முடியும். இதனால் சுற்றுச்சூழலுக்கு நல்லது.
0: சரி, நம்ம விவசாயிகளுக்கு தெரியும், கம்போஸ்ட் உரம், மண்புழு உரம்லாம் போட்டால் நிலம் நல்லா வளமடையும், பயிர்களுக்கும் நல்லா ஊட்டச்சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த உயிர்கறி எப்படிங்க மண்ணுக்கு வளமாக இருக்கும், என்ன மாதிரியான சத்துக்களை தரும், எந்தெந்த பயிர்களுக்கு கொடுக்கலாம்?
1: எல்லா பயிர்களுக்குமே நம்ம பண்ணலாம். அந்த உயிரி கறியில் அதிகப்படியான கார்பன் இருக்கும், மண்ணுக்கு போடுறதுனால மண்ணில் கார்பன் சத்து அதிகமாக இருக்கும், அதோடு இல்லாமல் காற்றோட்டம் அதிகரிக்கும், மண்ணினுடைய ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வடிவமைப்பு, பௌதீக பண்புகள் எல்லாம் மேம்பட்டு மண் ஒரு நல்ல வளம் உள்ளதாக இருக்கும், அதனால் மகசூலும் அதிகரிக்கும்.
0: ஐயா, நிறைய இப்போ நீங்கள் சொன்னீங்க, வயல்லிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா கழிவுப் பொருட்களையும் எப்படி வந்து உரமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே போல் விலங்குகள்லேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள்லேருந்து, அது முக்கியமாக மீன்லேருந்து எப்படி நம்ம வந்து உரம் தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: அதாவது இப்போ மீன் கழிவுகளை வந்து மீன் அமிலம் தயாரித்து நம்ம விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். எனக்கு அந்த மீன் அமிலத்தில் பயிருக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகள் எல்லாமே இருக்கிறதுனால பயிர் நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் தரும். ஸோ அது எப்படி தயாரிக்கிறதுனாக்க, பொதுவாக அந்த கழிவுகளை எடுத்து அந்த குடலை மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கக்கூடாது, எனக்கு கெட்ட வாட அந்த நாற்றம் அடிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதை மட்டும் அப்புறப்படுத்திட்டு மீதி இருக்க கழிவுகள் இப்போ ஒரு கிலோனாக்க அதே அளவு, ஒரு கிலோ அளவு நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு ஒரு சின்ன பக்கெட்டில் காற்றுலா முறையில் இருக்கிறதுக்காக நல்லா ஒரு மூடி போட்டு, அதாவது மீன் கழிவுகள் வெள்ளம் ரெண்டு மட்டும் இருக்கணும், தண்ணி அதில் சேர்க்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணி காற்றுள்ளாத முறையில் வச்சுருந்தோம்னாக்க நொதித்தல் முறை நடக்கும். ஸோ நொதித்தல் நடக்கும்போது ஒரு 20 முதல் 30 நாள் வரைக்கும் நல்லா நொதிக்கும். நொதிக்கும்போது அது அப்படியே ஒரு தேன் மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு மாறிடும். அதுதான் அந்த மீன் அமிலம்ங்கிறது. அதை நாம் தண்ணியோட கலந்து பயிர்களுக்கு அடித்தோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும்.
0: இப்போ கிடைக்கக்கூடிய கழிவுகளை எப்படி உரமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி நம்ம வயலிருந்து கிடைக்கக்கூடிய சில பொருட்களை, அதாவது மரமாக இருக்கட்டும், இலைத்தலைகளாக இருக்கட்டும், அதை வேறு என்ன வகையிலெல்லாம் பயன்படுத்தலாங்க? அதாவது நம்மளுடைய பண்ணைகளுக்கு முக்கியமாக தென்னை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தென்னை ஓலை அதெல்லாம் தென்னைக்கு அடியிலேயே போடலாம் அப்படின்றாங்க, மல்ச்சிங் மாதிரி. அந்த மாதிரி வேறு ஏதாவது மெத்தட்ஸ்லாம் எதாவது இருக்கா?
1: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கை உரம் தயாரிக்கலாம், மண்புழு உரம் தயாரிக்கலாம், உயிர் வாயு மாரி எல்லாமே பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மண் போர்வைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மல்ச்சிக்கும் பண்ணலாம். ஸோ இது வந்து அதாவது ஆர்கானிக் மல்ச்சிங்னு சொல்லுவாங்க, அதாவது அங்கக பொருட்களை கொண்டு நம்ம மண்ணை வந்து கவர் பண்ணி வைக்கிறது. இப்போ மரம் இருந்ததுனாக்க மரத்தடிகளை அதுமாரி போடும்போது நல்லா பல நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ நிலப்போர்வை போடுறதுனால என்ன ஆகுனாக்க அந்த களைகள் வருவது கட்டுப்படுத்தப்படும். ஸோ அதோடு இல்லாமல் மண்ணுடைய ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். ஓப்பனில் இருந்தால் என்னாகும், நீர் வந்து ஆவியாகி போய் சீக்கிரமே ட்ரை ஆகிடும். ஸோ அந்த நீர் தேவையை நம்ம குறைக்க முடியும், பயிருக்கு தேவையான நீர் தேவையை குறைக்க முடியும், ஏன்னா நீர் விரயமாவது தடுக்கப்படும். ஸோ அது நல்ல ஒரு நன்மையான ஒரு செயல்நுட்பம். அதோடு இல்லாமல் நேச்சுரலாகவே இயற்கையில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதை சிதைப்பதனால மண்ணினுள்ள ஊட்டச்சத்து, அதாவது ஆர்கானிக் கார்பன் அங்கக சத்துக்கள் அதிகமாகும். ஸோ அதனாலையும் மண்ணுக்கு நன்மை தான்.
0: சரிங்க, இந்த மாதிரி மூடாக்கு போகிறதுனால மண்ணுக்கு போகிற காற்றோட்டம் எதுவும் பாதிக்கப்படுமாங்க?
1: காற்றோட்டம்ங்கிறது இயற்கையாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மூடாக்கு போடுறதுனால மண்புழுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும், நுண்ணுயிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும், இதனால் மண்ணுக்கு நல்லது தான். அதாவது காற்றோட்டம் அதிகமாகும், ஊட்டச்சத்துக்களுடைய அளவு அதிகமாகும், நல்லது தான் நடக்கும் வழியே, எந்தவித கெடுதலும் கிடையாது.
0: இப்போ இது குறித்து அதாவது மண்புழு உரம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இல்லை கம்போஸ்ட் உரம் தயாரிக்கிறதா இருக்கட்டும், உயிரி வாயு தயாரிக்கிறதா இருக்கட்டும், இது சார்ந்து இப்போ கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் வரலாம், உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னு விரும்பலாம், அவங்களுக்கு எந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் உங்களுடைய ஆலோசனையை பெறலாம் அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: 95 97 07 64 91.
0: இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம் சார்.

0: நடத்துங்க. நேயர்களே, உங்களுக்கு வந்து இது குறித்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் 95 97 07 64 91 இந்த எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஐயா உங்களுக்கான விளக்கங்களை தருவாங்க. நீங்களும் இந்த பண்ணை கழிவுகள்லேருந்து நிறைய உரமோ இல்லை அது திருப்பி பண்ணைக்கே பயன்படுற மாதிரி பயன்படுத்திக்கிங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க.
1: நன்றி.
2: பயிர் அறுவடைக்கு பின் கிடைக்கக்கூடிய கழிவுகளையும் கால்நடை கழிவுகளையும் விவசாயம் சார்ந்த உபப்பொருட்களையும் எப்படி முறையா மேலாண்மை செய்து சிறந்த இயற்கை உரமாக மாற்றி விவசாயத்தில் செலவை குறைக்கலாம், அதில் என்னென்ன மறுசுழற்சி தொழில்நுட்பங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இதுவரைக்கும் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க திருச்சிராப்பள்ளி தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் செல்வமுருகன் அவர்கள்.

இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம் வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாதுகாப்பு படையினருக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளை புதுதில்லியில் இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற

இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், முப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களின் மேம்பாட்டை விரைவுபடுத்தும் வகையிலான பிரத்யேக இணையதளத்தை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டின் உற்பத்தி சார்ந்த சூழலை வலுப்படுத்துவதில் இந்த முன்னெடுப்பு ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கருவியாக அமையும் என குறிப்பிட்டார். பிரதமரின் கர்ப்பிணி பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் 10 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சகம் சார்பில் நாடு தழுவிய கொண்டாட்டங்கள் நாளை தொடங்குகின்றன. இதன் ஒரு பகுதியாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் கர்ப்பிணி பெண்கள் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 9 வகையான இலவச சேவைகளை பெற ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. இந்நிகழ்ச்சியின்போது சிறப்பு நினைவு நாணயம் மற்றும் அஞ்சல் தலை ஆகியவற்றை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிடவுள்ளார். பெருங்கடல்களை பாதுகாக்கவும் கடல்வாழ் உயிரினங்களை பேணிக்காக்கவும் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலக பெருங்கடல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்கு தூய்மையான பாதுகாப்பான நீரை வழங்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மேற்காசிய நெருக்கடி நிலையிலும் நாட்டில் கச்சா எண்ணெய், எல்பிஜி மற்றும் இயற்கை எரிவாயு விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இவை போதுமான அளவு இருப்பு உள்ளதாகவும், தடையற்ற எரிபொருள் விநியோகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், புதிய திட்டங்கள் உரிய காலத்திற்குள் தயாரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். மாநில அரசின் முன்னோடி திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்த ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் முதற்கட்டமாக 15,000 பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அடுத்த 4 முதல் 5 ஆண்டுகளில் அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இனி தகுதி மற்றும் மூப்பு அடிப்படையில் உரிய நேரத்தில் பதவி உயர்வுகள் வழங்கப்படும் என்றும், வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் கூறினார். தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகள், சாலை பணிகள், சுற்றுலா மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் பேருந்து நிலையம் வேறு பகுதிக்கு மாற்றுவதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆய்விற்கு பின் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கப்படும் எனவும் மாநில மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்தார். திண்டுக்கல்லில் செய்தியாளரிடம் பேசிய அவர், மாநிலத்தில் படிப்படியாக பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்றும், அரசு மக்கள் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் கூறினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் செயல்பாடுகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பேருந்துகளை தூய்மையாக பராமரிக்கவும், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் அலுவலர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். போக்குவரத்து வசதி இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களை கண்டறிந்து புதிய வழித்தடங்கள் உருவாக்க வேண்டும் என்றார். அரியலூர் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் வழங்குவது குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொடைக்கானல் மலைப்பகுதியில் பலத்த காற்று காரணமாக நட்சத்திர ஏரியில் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. நெதர்லாந்தில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை இன்று முன்னேறியது. நியூ சண்டிகரில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிரான ஒரே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் அபாரமாக வென்றுள்ளது. மானவ் சுதர் ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

80 90களின் பசுமையான நினைவுகளை மீட்டெடுத்து மனதை வருடும் இனிய திரையிசை பாடல்களோடு இந்த இரவை குளிர்க்க வருகிறது இரவு இசை இனிமை. நேயர் விருப்ப பாடலாக நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பை 246-102-1 2-1 கேட்டு நினைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.

8 மணி 10 நிமிஷத்துக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு. இப்போ இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல் கேட்பதற்காக இணைப்பிலே காத்திருக்கும் முதல் நேயர் வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்வது
0: சார். ரெடிமேடு கண்ணன் சார்.
1: சொல்லுங்க கண்ணன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
0: கரகாட்டக்காரங்களை பாட்டு கேட்டுங்க சார்.
1: சரிங்க, நன்றிங்க இணைப்புக்கு வந்ததுக்கு. உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வருது, கேட்டலாங்க.

0: இரவு இசை இனிமை கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாளர் திருக்கும் நேர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரங்கிருந்துமா?
1: திருமண மேடம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கொடுக்கலாம்?
2: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசையின்மை கேட்டணிஞ்சிருக்கும் இந்த நிமிடம் 8:20. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம் வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
1: நான் திருச்சி மாவட்டம் மேலமாங்காவனம் தேவேந்திரன் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து என் தங்கை கல்யாணி படத்துல இருந்து சித்ராவும் எஸ்பியும் பாடியிருப்பாங்க, தன்னந்தனி காட்டுக்குள்ள ஜோடி நாம கூட்டுக்குள்ள. இசை நல்லா அடிச்சிருப்பாரு ராஜேந்தர் ஐயா. இந்த பாடல் நல்லா அருமையான ஒரு பாடல், அதை கொடுத்துருங்க.
0: நேரில் இணைப்பு வந்ததுக்கு இந்த பாடல் அனைவருக்காகவும் வருது, கேட்கலாம்.

கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய இரவு இசை இனிமை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேயர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. நேர்களே, உங்கள் மனம் விரும்பும் களத்தை வென்ற காவிய பாடலின் அனுபவிப்பா ஞாபகம் நிகழ்ச்சி இன்றிரவு 10 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காத்திருக்கு. நேர்கள் பங்கேற்க 4431 என்ற முன்னிணைப்பினோடு 246

0: ಆಕಾಶವಾಣಿ வானொலிக்கு தொண்ணூறு சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களை சந்திக்கிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைக்கு வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில நாம முத்துநாராயணன் ஐயா அவர்களை சந்திக்க போறோம். ஐயா வந்து 91 வயது உள்ளவர், நமது வானொலி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கக்கூடியவர். ரொம்ப சின்ன வயதுல இருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கிறாரு. அவரு கேட்கறது மட்டும் இல்ல, அதுல ஏதேனும் சிறிய பிழைகள் வந்தாலும் உடனடியே அவங்களை தொடர்பு கொள்வாங்க. இது மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு, அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் வன்மையா இல்ல கடுமையா கூட இருக்காது. அது நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு இன்சொல்லாக அந்த பிழைகளை திருத்தி சொல்லக்கூடியவர். இவங்க நிறைய தலைவர்களோட கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. பெரியார் ஈவேரா அவர்கள்,

0: முன்னாள் மாநில முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள், இவங்க கூடலாம் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தவர் நமது முத்து நாராயணன் ஐயா. அவர் நமது வானொலிக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கக்கூடியவர், ஒரு நண்பராக இருக்கக்கூடியவர். 91 வயதானாலும் சற்று மனம் தளராமல் நான் நிலையத்திற்கு வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறாரு. எப்பயுமே பெரியவங்க பெரியவங்க தான், எந்த ஒரு நிகழ்ச்சினாலும் அவங்க வந்து அதற்காக வந்து ஒரு ஹோம்ஒர்க் செய்வாங்க. அது மாதிரி நிறைய அவங்க வந்து வானொலி தொடர்பான செய்திகளை குறித்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. என்னையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எப்ப வாய்ப்பு கொடுப்ப பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி என்ன பாக்குறாங்க. ஐயா வருக, வணக்கங்க ஐயா.
1: வணக்கம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிலையத்திற்கு வந்ததற்கு.
1: உங்களோட எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: சரிங்க ஐயா, வானொலி பத்தி நிறைய செய்திகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அந்த செய்திகளை எல்லாம் எங்களுக்கு முதல்ல சொல்லுங்க, அதை தெரிஞ்சுக்கிறோம்.
1: வானொலி நிலைய அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1927 ஆண்டு பம்பாயில் வானொலி நிலையம் அமைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியாவை ஆண்டு வந்த வைஸ்ராய் எட்வர்ட் ஹிர்வின் என்பர்தான் திறந்து வைத்தார். சுதந்திரத்திற்கு முன்னால் இந்தியாவில் 6 நிலையங்கள் இருந்தன. அதில் ஒன்று திருச்சி என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு பெருமிதத்தோடும் நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 1939 ஆண்டு அதை துவங்கி வைத்தவர் அன்றைய பிரிமியர். பிரிமியர் என்றால் தமிழ்நாடு, கேரளாவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி, ஆந்திராவில் முழு பகுதி, கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் முழிய தொடர்ந்ததுதான் மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனுடைய பிரிமியராக இருந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அவர்கள் 1939 ஆண்டு திறந்து வைத்தார். மகாத்மா காந்தி அவர்கள் 1947 அன்றுதான் பம்பாயில் முதல் வானொலி மூலம் நேயர்களுக்கு பேசுகிறார். அதற்கு முன்னால் 39 ஆண்டு பேசிய பெருமை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரிக்கு உண்டு. இந்த வானொலி நிலையம் துவங்கிய நாளில் அரியலூர் அங்கப்ப பிள்ளை அவர்கள் நாதஸ்வர நிகழ்ச்சியும் அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவர்களின் கர்நாடக இசையும் ஒலித்தன. இந்த திருச்சி வானொலி நிலையத்திற்கு 50 கிலோவாட்டாக இருந்த சக்தியை 100 கிலோவாட்டாக செய்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். பொதுவாக வேளாண்மை, மீன் வளர்த்தல், கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல் போன்றவற்றை பிரதி தினமும் மக்களோடு தொடர்பு வைத்து என்ன செய்யணும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். பிராணிகளுக்கு பிணி ஏற்பட்டுவிட்டால் எங்கு சென்று மருத்துவ பெற முடியும் என்ற விவரங்களையும் அடிக்கடி கூறி மக்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியதான் வானொலி நிலையம். ஆடுதுறை 27 என்ற நெல் வகையை அரசாங்கம் அன்று அறிவித்தது. அதை விளம்பரப்படுத்தி மிகவும் பிரபலமாக்கிய தொண்டு இந்த வானொலி நிலையத்திற்கு உண்டு. அப்பொழுது டெல்டா மாவட்டக்காரர்கள் ஆடுதுறை 27 என்று சொல்வதற்கு பதிலாக ரேடியோ நெல் என்றே சொல்லுவார்களாம். நேயர்கள் விருப்பத்திற்கு அக்கால பிரபல பாடல்களையும் இக்கால பிரபல பாடல்களையும் ஒளிபரப்பி மக்களை மகிழ்வித்து வருகிறது. குடிநீர் விநியோகம், மின்சார விநியோகம், ஏதாவது அதில் தட்டுப்பாடு இருந்தால் அதை முன்கூட்டியே மக்களுக்கு தெரிவித்து நம்மளை உஜார்படுத்தி விடுவார்கள். நாடாளுமன்றத்தில் நிகழும் நிகழ்வுகள், எல்லா மாகாண அசம்பிளியும் நடக்கும் நிகழ்வுகளை சில மணி நேரத்திற்குள்ளாகவே நமக்கு விவரங்களை கூறி வருகிறது ஆல் இண்டியா ரேடியோ. பேப்பரில் படிப்பதற்கு அடுத்த நாள் தான் முடியும் அல்லது மாலை 7 மணிக்கு மேல்தான் தெரியும். ஆனால் சில மணி துணிகளிலேயே விவரமாக ஆல் இண்டியா ரேடியோ ஒளிபரப்பு செய்து விடுவார்கள். கொரோனா காலத்தில் இவர்கள் ஆற்றிய தொண்டிற்கு அளவே கிடையாது. எப்படி என்றால், கொரோனா மிகவும் கொடிய நோய், ஆனால் பயப்பட தேவையில்லை, ஆனாலும் எச்சரிக்கை தேவை. மக்களை குழப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் வானொலியில் பிரபல வல்லுநர்களையும் மருத்துவர்களையும் அழைத்து வந்து அதை எப்படி தடுத்து நிறுத்துவது, குழந்தைகளுக்கு வராமல் எப்படி செய்வது போன்ற நல்ல அறிவுரைகளை பிரதி தினம் பல முறை சொல்லி மக்களுக்கு மிக்க உதவியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலவேம்பு கஷாயத்தை எப்படி தயார் செய்வது எப்படி குடிப்பது, எத்தனை முறை குடிப்பது என்பதை கொஞ்சம் கூட

0: தெளிப்பு இல்லாமல் பிரதிதினம் பலமுறை கூறி மக்களுக்கு விழிப்புணர்வை உண்டு பண்ணார்கள். அந்த வகையில் மனித இனம் ஆல் இண்டியா ரேடியோவுக்கு மிகவும் கடமைப்பட்டு உள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். புயல், சுனாமி, கடல் கொந்தளிப்பு போன்றவைகள் ஏற்பட்டால் அதை முன்கூட்டியே தெரிவித்து கடல்வாழ் மக்களுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் உப்பு தயாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலியில் உரையாற்றுவதற்காக எம்.கே. தியாகராஜ பாகவதர் காரிலே புறப்பட்டார். வழியில் பாலக்கரை ரயில்வே கேட்டு மூடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் நிலையத்திற்கு வர முடியாதே என்று கருதி சைக்கிள் ஒன்றை பிடித்து கொண்டு வானொலி நிலையத்திற்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியாத உண்மை. 1952 முதல் இன்று வரையிலும், அதாவது 74 ஆண்டுகளாக தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டு வருகிறேன். வெளியூருக்கு சென்றாலும் கையோடு எடுத்து செல்வேன். திருச்சியிலிருந்து தெற்க போனா 45 மைல், வடக்க போனா 45 மைல், கிழக்கு போனாலும் மேற்கே போனாலும் 40-45 மைல், அது வரைக்கும் வானொலி கேட்கும். அதற்கு மேல் அமைதியாக உட்கார்ந்திருந்து அடுத்த நிலையம் எப்பொழுது வருமே என்று கருதி அந்த இடத்தில் மறுபடியும் போட்டு பார்ப்பேன். இப்படியே ஒன்று நிகழ்வு ஒன்று கூறுகிறேன். நான் ரிஷிகேஷில் புனித கங்கையை கடப்பதற்கு லக்ஷ்மண் ஜோலா என்று சொல்லுவார்கள் மூங்கில் பாலம், அதில் சுமார் 400-450 அடி நீளம் இருக்கும். அதில் நடந்தேதான் செல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கானவர் நடந்து செல்வார்கள். இரண்டு பக்கமும் யாசகர்கள் யாசித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு யாசகர் ஒரு வானொலி பெட்டியை வைத்திருந்தார். அவர் பக்கத்திலே போய் அமர்ந்து, ஐயா 9 மணிக்கு ஆங்கில செய்தி வேணும், நீங்க போட முடியுமான்னு ஹிந்தியில கேட்டேன். அதற்கு அவர், ஒய் நாட், யூ ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு என்றார். நான் அப்படியே மலைச்சு போயிட்டேன். அதே மாதிரி அந்த 9 மணிக்கு திருப்பி கொடுத்தாரு. அதை நான் கேட்டுக்கிட்டு அங்கிருந்து அவர் கையில ஒரு 10 ரூபா கொடுத்தேன். வாங்க மறுத்து விட்டார். அந்த அளவுக்கு வானொலியில் எனக்கு ஈடுபாடு இருக்கிறது. அத்தோடு நியூஸை சொல்லும்போது 6:30 நியூஸ், 7:30 நியூஸ், 8:30 நியூஸ் என்று வானொலியில் சொல்லுவார்கள். நான் உடனே சென்னைக்கும் திருச்சிக்கும் டெல்லி அஃபீஷியல்ஸுக்கும் சுமார் 3 மாதம் தொடர்ந்து தொடர்பில் இருந்ததே கால் அரை முக்கால் என்று சொல்லக்கூடாது, 6:30, 7:15, 7:30 என்று சொல்ல வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அதை இன்று வரையிலும் ஃபாலோ செய்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுதும் ஏதாவது சிறு பிழை எனக்கு தெரிந்தாலும் உடனடியாக ஃபோன் செய்து, ஐயா அடுத்து வாசிக்கும் போது இதை தவிர்த்து விடுங்கள் என்று பணிவோடு கூறிக்கொள்ளுவேன். எனது பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், உடல் உறுப்பு தானம், இரத்த தானம், இது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து வந்து பேச வேண்டும். மது பழக்கத்தை குறைப்பது எப்படி என்பதை பற்றியும், போதை இல்லாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும், வாகன விபத்துகளை தவிர்ப்பதை பற்றியும், அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரி வகைகளை, அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸ், டிரைனேஜ் டேக்ஸ் என்பதையும், 2-வீலர் 4-வீலர் எடுக்கும் பொழுது பல வருஷத்திற்கு ரோடு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் போட்டு விடுகிறார்கள், அது அனைத்துமே தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் தான். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டுக்கு 1 ஆண்டு 2 ஆண்டு போட்டு அனுப்பி விடுகிறார்கள். பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பிரதி வருடம் போட்டாக வேண்டும். இதையெல்லாம் நல்ல வல்லுநர்களை அழைத்து வந்து பேச வைத்து மக்களுக்கு விவரம் சொல்லுவது நன்றாக இருக்கும் என்று கருதுகின்றேன்.
1: முக்கியமா நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. என்னுடைய பார்வைக்கும் அந்த கடிதங்கள்லாம் வந்திருக்கு. அந்த அறிவிப்பு, காலை 6:30 மணிக்கு செய்திகள் அப்படின்னு சொல்லுவோம், 7:30 செய்தி அறிக்கை தொடரும் அப்படின்னு சொல்லுவோம். அப்பெல்லாம் நீங்க உடனே தொடர்பு கொள்வீங்க, நிறைய கடிதங்கள் எழுதுவீங்க. இது வந்து ஒரு கொச்சையான ஒரு தமிழா இருக்கு, இதை வந்து நல்ல வார்த்தையா சொல்லலாமே, 6:45, 7:15 அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கு.
0: சஞ்சீவி நினைக்கிறேன்,
1: பால சஞ்சீவி என்று ஒரு அலுவலர் இருந்தார்.
0: அவருக்கு வந்து இங்க ஏழே காலும்பாங்க, அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் வணக்கம், இந்த பாங்க திருச்சியில இருந்து 7:30 அவர் உடனே அடுத்த நிமிஷம் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, மாத்துங்க. இவங்க எப்படி சார் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களான்னு கேப்பாங்களாம். எனக்கு ஒரு ஆளை வச்சிருக்கேன்ல, அவர் கரெக்டா எனக்கு சொல்லிடுவாரு.
1: அதாவது வானொலி வந்து 90 ஆண்டுகளாக ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இன்றளவும் அது

0: வந்து தன்னை மாற்றி கொண்டு வருகிறது. அந்த மாற்றத்திற்கு பேருதவியாக இருப்பது உங்களை போன்ற நேயர்கள்னு சொல்லுது. இப்பயும் கூட நீங்க வந்து ஒரு கடைசியா ஒரு வேண்டுகோள் வைத்தீர்கள், அதாவது உறுப்பு தானம் பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும், போதை தடுப்பு பத்தி நம்ம நிகழ்ச்சி பண்ணணும். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வகையில உங்களுடைய ஆலோசனைகள் இருந்தது. நிச்சயமாக இந்த ஆலோசனைகளை வானொலி உள்வாங்கிக் கொள்ளும். அதுல முக்கியமா இன்னொரு செய்தியும் சொன்னீங்க, அதாவது வந்து இந்த தனிநபர் இன்சூரன்ஸ், அதுல வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணாத இருக்கிறது. நிறைய பேர் வந்து அந்த காப்பீடை வந்து தொடர்ந்து புதுப்பிக்கிறதே கிடையாது, அது அப்படியே மறந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யுங்க, இது வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 74 ஆண்டுகள் வானொலி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சின்ன வயதுல வானொலி கேட்கும் போது உங்க வீட்டுல எப்ப வானொலி 1952 வாங்கினாங்களா, எந்த ஊர் உங்க ஊரு, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
1: திருச்சி ஜில்லாவில் மேட்டுப்பாளையம், இங்கிருந்து 45 மைல். எங்கள் வீட்டில் மர்ஃபி ரேடியோ இருந்தது, 250 ரூபாங்க. 9 இன்ச்சு உயரம் இருக்கும், 15 இன்ச்சு அகலம் இருக்கும். அந்த ரேடியோவில் கரெக்டாக அந்த நியூஸை கேட்கறதுக்கு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க.
0: உங்கள் வீட்டில்?
1: ஆமாம், உட்காந்து கேட்பாங்க. அது கீழே எர்த்து போகிறதுக்கு ஒரு டம்ளர் ஒன்று வச்சு அதில் தண்ணி இருக்கும், அந்த எர்த்து அதுக்குள்ளே விட்டுருவாங்க எர்த்து போகிறதுக்காக.
0: ஏதோ ஒரு செய்தி கூட நீங்க கேட்டுட்டு போய் மற்றவர்கள்ட்ட சொன்னதாக அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்கயா, அதை கொஞ்சம் நினைவுபடுத்தி சொல்லுங்களேன்.
1: பஞ்சாயத்து போர்டில் எங்க அப்பா தான் பிரசிடென்ட்டுங்க. பஞ்சாயத்து போர்டில் 10x10 ஒரு ரூம் ஒன்று கட்டி அதுல ரேடியோவை வச்சு வெளியில கேட்கற மாதிரி வைப்பாங்க. அங்க வந்து தரையில ஒரு 50-100 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்தில் பஞ்சாயத்து போர்டு கிளார்க் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன் பண்ணுவாருக்க ஒளிபரப்பாகும். கிட்டத்தட்ட 100 அடிக்கு அந்த பக்கம் உட்காந்து இருந்தா கூட காதுல கேட்கும். அப்போ 6:30 நியூஸ் கேட்கறதுக்காக உட்கார்ந்து இருக்கும் போது மத்தியில ஒரு சோகமான ஒரு பாட்டு ஒண்ணு வச்சுட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டு வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு இருந்தது. ஆ அப்படின்னு ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து எங்க கடை 1.5 கிலோமீட்டர் இருக்கும், ஓடி வந்து மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்க, மகாத்மா காந்தியை சுட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே நான் வந்தேனுங்க. எனக்கு அப்போ 14 வயசு. எல்லாரும் அப்போ அழுதுகிட்டு இருந்தாங்க. இப்பவும் எனக்கு அது ஞாபகம் வருதுங்க.
2: வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம். வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான்
0: பொறியியல் துறையிலையும் ஒரு ஈடுபாடு உங்களுக்கு இருந்தது. ஏதோ ஒரு வாகனத்துல வந்து ஒரு மாற்றம் செய்து அதை வந்து பிரதம மந்திரி அளவுல கொண்டு போய் அதை பத்தி சொல்லிட்டு எல்லாம் வந்ததாக ஒரு நிகழ்வு எங்க கிட்ட சொல்லுவீங்க நீங்க. அந்த மாதிரி வித்தியாசமா சிந்திக்கிறதுக்கும் வானொலி கேட்பதற்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பு இருந்ததான்றதையும் சொல்லுங்களேன்.
1: அதாவது வானொலியில மிக பிரசித்தி பெற்றவர்களை பத்தி எல்லாம் பேசுவாங்க, சரி நம்மளையும் பேச வைக்கணும், ஒரு நாளைக்கு நல்லா இருக்கணும், அதான ஏதாவது ஒண்ணு புதுசா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அப்போ நம்ம கார் இன்ஜின் ரிப்பேர் ஆச்சுன்னா ரிப்பேர் பண்றதுக்கு ஒர்க் ஷாப்புக்கு போவாங்க. அப்போ பிரேக் ட்ரம் லேத்து, ரீபோரிங் மிஷின், வால்வ் ரீஃபேசர், லைன் போரிங் மிஷின், இந்த 4 மிஷின் இருந்தா தான் இந்த வாகனங்களை ரிப்பேர் பண்ண முடியும். இந்த 4 அமெரிக்கா, ஜெர்மன், இங்கிலாந்துல இருந்து தான் வரும். கும்பகோணம் SRVS வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர் எங்க கூட கூட்டாளியா வந்தாரு. எங்க இதையெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது, என்ன காசு இருந்தா செய்யலாம்னாரு. என்ன சார் ஆயிரம் காசுன்னு, எப்படி ஒரு 30-40,000 வேணும் அப்படின்னாரு. நம்ம ஒரு ஆளால முடியாது.
0: எந்த ஆண்டுங்க அது?
1: 1967.
0: அப்போ 30,000 ஒரு பெரிய பணம்.
1: ஆமாங்க, நாங்க வந்து மெட்ராஸுக்கு போய் அங்க எக்ஸிபிஷன்லாம் நடந்தோம், தொழிற்கூடங்கள்லாம் இருக்கு கிண்டியில, அங்கெல்லாம் போய் இந்த மிஷினை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நானும் அவர் 2 போய் இந்த மிஷினை நம்ம வரவழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருந்து வரவழைச்சோம் ஒரு மிஷினுங்க, ரீபோரிங் மிஷின். அந்த மிஷினுடைய வேல்யூ 4,000 தானுங்க. அதே அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு மோல்டு பண்ணி நாங்க தனியா தயார் பண்ணோம்.
0: அதே மாதிரி நீங்க தயாரிக்கிறீங்க?
1: அதே மாதிரி
0: நம்ம நாட்டிலே தயாரிக்கிறீங்க?
1: அதே மாதிரி இருந்தா பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம மாட்டிக்குப்போம். எனக்கு தொழில் நுணுக்கம் இருந்ததுனால இதை கொஞ்சம் மாத்தி நம்ம செய்யணும். அவன் லெப்ட்ல வச்சிருந்தா நம்ம ரைட்ல பண்ணணும், அவன் டாப்ல வச்சிருந்தா அடியில வைக்கணும் அப்படின்னு நினைச்சு சில சீர்திருத்தங்களை எல்லாம் நாம் சொல்லி சுமார் 2 கஷ்டப்பட்டு அதை செய்துட்டோம். அப்போ ஒரு கார்பெண்டர், அவர் வந்து வயசு இப்பொழுது 70 வயசாவது இருக்கும், அவர் இந்த கீர் எல்லாம் செய்வதற்கு ஹெல்கல் கீரும்பாங்க, கிரிக்கெட்

0: சொன்னா எஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து கணக்கு போட்டு ஒரு இன்ச்சுக்கு எத்தனை பல்லு வெட்டுறது அப்படின்னு அவரை கண்ணை மூடிக்கிட்டே பத்து வையும்பாரு, போட்டா சரியா வராது, சரி ஏழு வையும்பாரு, எட்டு வையும்பாரு, இப்படியே மூணு நாலு நாள் வச்சு அப்புறம் கரெக்டா சொல்லி நாங்க அந்த மிஷினை செஞ்சிட்டோம். அவருக்கு கேன்சர் உண்டு, அவரு இருமும் போதெல்லாம் டீ சாப்பிட்டுட்டு இந்த இதை நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ராத்திரி பத்து மணிக்கு ஓட்டி விட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ஒரே சந்தோஷம். பத்து மணிக்கு மேல பிள்ளையார் கோவிலுக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒருத்தர் வண்டியில் எடுத்துட்டு வந்து சக்கர பொங்கல்
1: புளியோதரை,
0: ஆமா, அந்த இடத்துல விற்பாரு. அங்க உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவரை கொண்டு போய் அவர் வீட்டுல பாலக்கரையில விட்டுட்டு நாங்க வந்துட்டோம். காலையில ஆறரை மணிக்கு ஒருத்தன் வந்து கதவை தட்டுனான், என்னடான்னு கேட்ட, அவர் இறந்துட்டாருன்னா.
1: வேலையை முடிச்சுட்டு
0: இறந்து குடுத்துட்டு இன்னைக்கே அவருக்கு நம்ம நன்றி சொல்ல கடமை போகும்.
1: ஆனா அந்த இயந்திரம் வந்து செயல்பாட்டுல வரும்போது சில பிரச்சனைகள் வந்தது, அது டெல்லியில எல்லாம் பாத்தீங்கல்ல.
0: இத வந்து நாங்க விக்கணும். இங்க நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தின்னு எம்பி இருந்தாரு, மதியழகன் என்னுடைய ஆர்வியர் நண்பர். அவர் வந்து நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி டெல்லிக்கு கூட்டிட்டு போனாரு. அப்போ மொரார்ஜி தேசாய் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அவர்கிட்ட நேரா கூட்டிட்டு போய் என்ன பேச வச்சாரு. அவர் வந்து உடனே பெல் அடிச்சு ஒருத்தரை கூப்பிட்டு, எஸ் என் அகர்வால் இருக்காரு, இவர் இந்த செக்ரட்டரி கிட்ட கூட்டிட்டு போனாரு. எஸ் என் அகர்வால் கிட்ட அன்னைக்கு போனோம், இந்த மிஷினை இது வரைக்கும் இம்போர்ட் படுத்துறீங்க, நான் இந்த மிஷினை தயார் பண்ணிட்டோம், தமிழ்நாட்டு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கெல்லாம் இதை வித்திருக்கோம், டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வித்திருக்கிறோம், இந்த மிஷினை நான் கண்டுபிடிச்சனால நீங்க இம்போர்ட் லைசன்ஸை பேன் பண்ணணும்னார். எனக்கு அப்ப வயசு வந்து 30-32 வயசு.
1: அந்த இறக்குமதி அந்நிய செலாவணி குறைவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கீங்க.
0: அவர் சிரிச்சுக்கிட்டே, ஹவு மெனி பீசஸ் யூ கேன் மேனுஃபேக்சர் இன் எ மந்த் அப்படின்னாரு. நான் உடனே 10-15 பீசஸ், அவரே will it be sufficient for whole of India? No. You try to manufacture more than 200 machines. Then you please come here. I will put import ban order for import. அப்படி என்னாரு. அந்த நிலைமையில நான் வந்தேன்.
1: நான் வானொலி நேயராக இந்த அளவுக்கு நீங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு இயந்திரத்தை நீங்க கண்டுபிடிச்சு அதை வந்து நீங்க நல்லா செஞ்சு இந்தியா முழுக்க விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி
0: பஞ்சாப்லயே வித்திருக்கேன். பஞ்சாப்ல அம்பாலா, ரம்பாலா, ஜலந்தர், அமிர்தசரஸ், டேராடூன் வரைக்கும் போய் வித்துட்டு வந்திருக்கேன். இந்த பஞ்சாப்காரனுக்கு சொல்லுவாங்க, நாங்க தான் மிஷினை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விற்போம், நீதாய மொத ஆளு அங்கே கொண்டு வித்து விற்கிற அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடோட செய்யும். என்னுடைய கூட்டாளிகளும் நமக்கு நல்ல உறுதுணையாக
1: நிறைய தொழில் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஒரு வழக்கறிஞராகவும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவர்கள், அவங்க வந்து செலவு பண்ண முடியாதவங்க, சமுதாயத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க திருச்சியில வந்து ஒரு பெரிய திரையரங்கு ஒண்ணு வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் வந்து சமையல் எரிவாயு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வச்சிருந்தீங்க. இவ்வளவுலாம் வச்சிருந்தாலும் எப்பயுமே வானொலி உங்க கூடவே அதையும் வச்சிருந்தீங்க.
0: ஆமா,
1: அது ரொம்ப முக்கியம்,
0: கையிலேயே வச்சிருப்பேனுங்க.
1: இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மன் கி பாத் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று ஒளிபரப்பாகுது. அது முடிந்த உடனே மனதின் குரல் தமிழாக்கம் நமது சென்னை வானொலியின் உதவி இயக்குனர் சுதர்சன் அவர்கள் வந்து அதை தமிழாக்கம் செய்வாரு. அதனுடைய ஒரு பெரிய ஒரு ரசிகர் நீங்க, அதை கேட்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு பத்தி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன்.
0: அந்த சுதர்சனுக்கு எனதருமை நாட்டு மக்களே அப்படின்னு ஒரு டோன் அடிப்பாரு பாருங்க, அது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசுற மாதிரியே இருக்கும். அடுத்த நிமிஷம் அவருக்கு போன் பண்ணி, சார் உங்க அப்பா அம்மாவுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்லுங்க, நல்ல ஆரோக்கியமான குழந்தைய பெற்று கொடுத்திருக்கார் நாட்டுக்கு, உங்களுடைய குரல் வளம் நல்ல விதமாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் என்று அடிக்கடி அவருக்கு நான் பாராட்டுவேன். இப்போ கூட அவரை டெல்லியிலிருந்து பிரைம் மினிஸ்டர் வரவழைச்சு நான் பேசுறது தமிழாக்கம் பண்ணி அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க சொல்றது எனக்கு ஹிந்தியில சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு கூப்பிட்டுருக்காரு. அதாவது ஒரு அடி ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் கையை குலுக்கிருக்கிற போட்டோவை எனக்கு அனுப்பியிருந்தாரு. ஆனந்தமா இருந்ததுங்க. பொது சேவைன்னு சொன்னாங்க, விழி இழந்தோருக்கு நிறைய செய்திருக்கேனுங்க. எப்படின்னா விழி இழந்தோருக்கு ஆர்பிட் இருக்கு இல்லைங்களா, அதற்கு நிறைய சலுகைகள் செய்திருக்கேன். ஒவ்வொரு விசேஷம் எங்க வீட்டில் நடக்கும் போதும் அவங்களுக்கு துணிமணி எல்லாம் வாங்கி கொடுப்பேன், அவங்களையும் சாப்பாட்டு இதுக்கெல்லாம் கூப்பிடுவேன். என்னுடைய 60-ஆம் கல்யாணம், 70, 80, நிறைவு விழாவுக்கு

0: அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நல்ல மரியாதை செய்திருக்கேன். அங்கே 100 பேர்த்துக்கு மேலே வேலை பார்த்தாங்க. இஎஸ்ஐ போட்டு பிரதி மாதம் ஒழுங்காக கட்டிட்டு வாங்கன்னாங்க. கட்டின தொகை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும். நான் அடிக்கடி டெல்லி போவேன். இந்த இதை அங்கே டெல்லியில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேசி கெஞ்சி கூத்தாடி இனி இஎஸ்ஐ கட்ட வேண்டியதில்லை என்பதற்கு உத்தரவு வாங்கினேன். அது மட்டுமல்ல, இதையெல்லாம் செய்து கொடுத்தது அந்த காலத்தில் ஒருவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை பார்த்தாலே தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, நம்ம நேரில் போய் பேசலாம்னு சொல்லிவிட்டு நேராக போய் சார் வணக்கம் சார் அப்படின்னேன். அவர் நமஸ்காரம் அப்படின்னாரு. எப்படி சார் என்ன தெரியும்னாரு, உங்க மூஞ்சியில தான் எழுதி ஒட்டிருக்கிறே காவேரி ஆத்துக்கு பக்கத்துக்காரருன்னு தெரியுதுன்னு இந்த விவரத்தை சொன்னேன். அவரே சார் இப்போவே ஒரு அப்ளிகேஷனை இதுவரைக்கும் கட்டிய இஎஸ்ஐயை திருப்பி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னு ஒரு லெட்டர் கொடுங்கன்னார். அதை கொடுத்து சென்னைக்கு போகும்போதெல்லாம் அலைஞ்சி 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே ரீஃபண்டு வாங்கி கொடுத்துருக்கேன். அதோட அவங்களுக்கு ஒரு பொது கிணத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல பெரிய செவுறு எழுப்பி இனிமே நீங்க இந்த பக்கம் வரக்கூடாது, தண்ணி வேணும்னா வேற எங்கேயாவது போய் எடுத்துங்கன்னு துரத்தி விட்டாங்க. அதை கேட்ட உடனே அவங்களை அப்படியே நடையிலேயே கூட்டிட்டு போய் கலெக்டர் பங்களாவுக்கே போனேனுங்க. சம்சாரம் குழந்தைங்களோட 100 பேருக்கு மேல அழைச்சிட்டு போய் கலெக்டர் ஆபீஸுக்கு போய் நாங்கள் 150 பேர் இங்க வரணும், வர்றதுக்கு படிக்கட்டை ஏறி வர முடியாது, ஐயா நீங்க தயவு செஞ்சு வந்து பாருங்க, கண்ணு தெரியாதவங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு. உடனே அவர் கலெக்டர் கீழே இறங்கி வந்தார், விவரம் கேட்டார். உடனே கூப்பிட்டு ஆளுங்களை வச்சு இடிச்சு தள்ளிட்டு வழியை நீங்க எப்பவும் போற மாதிரி போங்கன்னாங்க. உப்பவும் உபயோகத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். இதை செய்து கொடுத்தேன். அந்த ஆர்பிட்டு நிலத்துக்கு லாங் டைம் லீஸ் வாங்கி கொடுத்தேனுங்க. அப்போ கலெக்டர் வந்து பாரதின்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட நானும் ஞானதுரை மைக்கேல் என்பவரும் 2 பேரும் போய் சொன்னோம், இது மாதிரி அந்த இடத்துக்கு லீஸு கொடுங்க, லீஸ் அமௌண்ட்டு கொஞ்சமாக போட்டு கொடுங்க. அவரு 18 வருஷத்துக்கு போடணும், 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு போடணும். ஓகே எவ்வளோ ரூபா போடணும்னாரு. 1000 ரூபாய்க்குள்ளே போட்டால் நல்லா இருக்கும், 100 அல்லது 500 ரூபாய்க்குள்ளே போடுங்கன்னா. அவர் உடனே எழுதிட்டு எங்ககிட்ட காட்டினார், லாங் டைம் லீஸ் ஃபார் 99 இயர்ஸ், ரெண்ட் ₹1 பர் இயர், உப்புவது அமுல்ல இருக்குது. நான் ஃப்ரீயாக என் நண்பர்களையும் வைத்து கொண்டு கேஸ் கனெக்ஷன், 40 குடும்பத்துக்கு 40 சிலிண்டர், 40 அடுப்பு, ரெகுலேட்டர், ரப்பர் டியூப் அனைத்தும் கொடுத்தேன். அவன் காலனியில் இக்பால் காலனின்னு இருக்குது, அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிளாட் அலாட் பண்ணி அவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் சுமார் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள வீடுகள்ங்க. அதுக்கு அவங்க ஸ்டாம்பு டியூட்டி கட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்டாம்பு டியூட்டிலிருந்து விலக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தார். அவர் அதற்கு பின்னால் அம்மா ஜெயலலிதா அவரிடத்திலாம் நாங்கள் நேரடியாகவே தொடர்பு கொண்டு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் ஸ்டாம்பு டியூட்டி, அந்த வெளியிலிருந்து ஒர்க்கு நான் பண்ணியிருக்கிறேன், அந்த ஸ்டாம்பு டியூட்டி 8% + 1% 9% அந்த கணக்கு போட்டால் சுமார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 30,000 இருந்து 45,000 ரூபா வரைக்கும் சலுகை கிடைத்தது. இதை நான் பண்ணி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட ஃபாரின்லேருந்து ஒரு பெரிய மிஷின், அது வந்து 20 லட்சம் ரூபா இருக்கும். அந்த மிஷினை கிறிஸ்டபர் பிளைண்டிங் மிஷின் மூலமாக இனாமாக வரவழைத்து கொடுத்துருக்கிறோம். இப்பொழுதும் உபயோகத்தில் இருக்கிறது. அவங்கெல்லாம் காலமாகிவிட்டாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களையும் அந்த காலனிக்குள்ளே போய் எப்போ ஒரு வக்கீல் ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ செஞ்சாரமான ஆமாம் ஆமாம்பாங்க, அந்த அளவுக்கு நானும் தொடர்பை அதோடு துண்டித்து கொண்டேன். உப்பவும் பொதுநலம் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சியா 90 வயதான வானொலியை 91 வயதான நீங்கள் வாழ்த்தியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. உங்கள் அனுமதியோடு உங்களுடைய கைபேசினை நேயர்களுக்கு சொல்லுவோம். ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள், முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52-72-42. மீண்டும் ஒரு முறை, முத்துநாராயணன் ஐயாவுடைய கைபேசி எண் 99-52

0: 77 42 12. உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை சொல்லணுங்க ஐயா. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் ஏற்ற வகையில வானொலி தொடர்ந்து தன்னுடைய சேவையை தொடரும், அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம் ஐயா.
1: நிச்சயமா, என்னை மதித்து மரியாதை கொடுத்து அழைத்து வந்து பேச வைத்த அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டதுதான் இந்த நிலையம். அனைத்தையும் கூற பல நாள்கள் ஆகும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டு வைத்திருக்கிறேன். மீதியை வாய்ப்பிருந்தால் மறுபடியும் ஒரு நாள் உங்களோடு சந்தித்து பேசுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியோடு நான் 91 வயது நேயர் ஆர் முத்துநாராயணன் அவர்கள் வானொலியுடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சமரசமம் நிரந்தர தீர்வும். வருகின்ற 13 சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேசிய மக்கள் நீதிமன்றம் குறித்த தகவல்களோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி எம் கிறிஸ்டோபர் அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள எந்தெந்த வழக்குகளில் மக்கள் நீதிமன்றம் மூலம் சமரசம் செய்து கொள்ளலாம், மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமரசம் செய்து கொள்ள கட்டணம் ஏதும் செலுத்த வேண்டுமா, மக்கள் நீதிமன்றம் மூலம் பெறப்படும் தீர்வுகளுக்கு மேல்முறையீடு உண்டா, இவ்விதமாக எழும் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட தலைமை நீதிபதி அவர்கள். நேர்களே, பங்கேற்று பயன்பெறுங்கள்.

நேயர்களே, எழுத்தாற்றலும் கற்பனை வளமும் மிக்கவரா நீங்க. அப்ப உங்களுக்கான அறிவிப்பு தாங்க இது. அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கின்றது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில் பல முயற்சிகளை எடுத்து வருது. உங்கள் எழுத்தாற்றல் கற்பனை வளம் நாடகமாக்கும் திறன் இவற்றை ஊக்கப்படுத்தும் வகையில் 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செய்திருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்க சொந்த கற்பனையில உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலை இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம்.
4: இல்லை இல்லை சொல்ல ஒரு கண்

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420223.
3: இனிய ராகம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையில்

நேர்களே, ரிதம் திரைப்படத்திலிருந்து ஒலித்த இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இனிய ராகம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 10 மணி. உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருக்கருக்காவூர் ஜி ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசிக்கலாம். டி வி ராமானுஜ சாருல் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் தொடக்கமாக பிரணமாம் யகம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் இயற்றியது. கவுளை ராகம் ஆதித்தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருக்கருக்காவூர் ஜி ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். டி வி ராமானுஜ சாருல் அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் மிருதங்கம். அரங்கிசையில் நிறைவாக பங்கஜ லோச்சனா என தொடங்கும் சுவாதி திருநாள் இயற்றியது கல்யாணி ராகம் மிஸ்ரச்சாப்பு தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் திருக்கருக்காவூர் ஜி ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களின் பாட்டினை கேட்டு ரசித்தோம். டி வி ராமானுஜ சாருலு அவர்கள் வயலின், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேர்களே, உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் எமது நிகழ்ச்சிகளை நாளை காலை மணி 5:45 முதல் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.